உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 2 தேதி சனிக்கிழமை. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:50

0: எண்ணப் பகிர்வுகள். பங்கேற்போர் ஓய்வு பெற்ற பேராசிரியரும் வானொலி நாடக பங்கேற்பாளருமான டி ஜோசப் டிசோசா, மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் ஆகியோர். 9 மணிக்கு அரங்கிசையில் யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு, விபி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகரணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2 பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் பி என் வெங்கடேஸ், ஜி தியானேஷ், எம் வாணிஸ்ரீ, வி கிருபாநிதி, எஸ் தாரிணி, டி வைகுண்ட செல்வி. கல்வி இருந்தால் வெற்றி உறுதி, இ ஆதித்யன் வழங்கும் உரை. அழுத்தத்தை வெல்லும் மன வலிமை, எஸ் ஜனனி வழங்கும் உரை. பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் தரிசு நிலங்களில் சூரிய ஒளி மின்திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம், நமது சுற்றுச்சூழல் நமது எதிர்காலம், உரைச்சித்திரம் எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்தி, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 336 பகுதி. 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் பங்கேற்போர் திருவண்ணாமலை கீழ்நெல்லை வேளாண் அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்கள், திட்ட உதவியாளர் ப சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா ஐஸ்வர்யா, ப நாராயணன், த மார்கரெட் ஆகியோர். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, அர்காடியா, டாம் ஸ்டாப்பர்டு அவர்கள் எழுதிய நாடகம் குறித்த இலக்கிய உரை, வழங்குபவர் டாக்டர் பத்மா வி மெகர்டிஷ். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் எச் எம் ஸ்மிதா, சிந்து சுதேசன் ஆகியோரின் வயலின் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்ப நாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுதக்கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து

முன்னே புகழ்ந்து பின்னே பலரறிய கூட்டத்தில் பழிப்பவருடன் சிறிதளவு கூட நட்பு கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டும். குறள் எண் 820 அதிகாரம் தீ நட்பு.

0: முன்னே புகழ்ந்து பின்னே பலரறிய கூட்டத்தில் பழிப்பவருடன் சிறிதளவு கூட நட்பு கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டும். குறள் எண் 820 அதிகாரம் தீ நட்பு.
1: குறள் முதம் இடம்பெற கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் க. மதுரமணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7 முதல் 9 வரை 19 காலை இதில் திரைகானம். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்கள்

இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: AM Chennai at 7:30 PM. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
3: நல்ல வழிகாட்டுதல் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு குருகுலத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்றனர். அந்த ஆசிரியர் மிகவும் அறிவாளி. ஒரு நாள் அவர் மூன்று விதமான விதைகளை மாணவர்களுக்கு கொடுத்தார். இவற்றை மூன்று நிலங்களில் விதையுங்கள் என்றார். ஒரு மாணவன் நல்ல நிலத்தில் விதைத்தான். மற்றொரு மாணவன் கற்கள் உள்ள நிலத்தில் விதைத்தான். மூன்றாவது மாணவன் நீர் இல்லாத இடத்தில் விதைத்தான். சில மாதங்கள் கழித்து ஆசிரியர் அவர்கள் செய்ததை பார்க்க சென்றார். நல்ல நிலத்தில் விதைத்த விதை அழகாக வளர்ந்தது. மற்ற இரண்டு விதைகளும் வளரவில்லை. அப்பொழுது ஆசிரியர் கூறினார், மனிதன் அறிவும் இதுபோல்தான். அறிவு வளர வேண்டுமெனில் நல்ல சூழலும் நல்ல வழிகாட்டுதலும் தேவை. அறிவு வளர நல்ல ஆசிரியரும் அவரது அறிவுரையும் அவசியம். திரிக்கடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இந்த நூல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிறது. திரிக்கடுகம் என்ற பெயருக்கு ஒரு சிறப்பு அர்த்தமும் உள்ளது. மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற மூன்று பொருட்கள் சேர்ந்து மருந்தாக பயன்படுகின்றன. அவற்றை திரிக்கடுகம் என்று கூறுவர். அதேபோல் இந்த நூலில் கூறப்படும் நல்ல கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு மருந்தாக அமைகின்றன. அன்புடையோரோடு நட்பு, ஒழுக்கமுடன் வாழ்தல் இம்மூன்றும் மனிதனை உயர்த்தும். இந்த பாடல் மூன்று முக்கியமான வாழ்க்கை நெறிகளை கூறுகிறது. அறிவுடையோருடன் பழக வேண்டும். அவர்களின் அறிவும் அனுபவமும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அறிவு என்பது கற்ற கல்வியால் மட்டும் வருவதில்லை. சூழ்நிலைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வாழ பழகி கொள்ள வேண்டும் என்பார்களே, அதுதான். எப்படி, எங்கு, எவ்வாறு பேச வேண்டும் என்று அறிந்து செயல்படுவதன் மூலமே ஒருவனின் அறிவு அறியப்படுகிறது. மேலும் ஒருவன் அறிவு உள்ளவன், அறிவில் சிறந்தவன் என்பதை அவன் ஒரு விஷயத்தை அணுகுவதன் மூலமே அவன் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒருவர் சொன்னதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மையான அர்த்தத்தையும் மெய்ஞான பயனையும் ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவு. இதைத்தான் திரிக்கடுகமும் நமக்கு கூறுகிறது. நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நேயர்களே, இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி வழிபாடு. முதலில் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: இதுவரை நாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி வழிபாடு. நேரம் 6:35, 10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 19 சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. நெல்லில் பாக்டீரியா இலை கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரமளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேறு தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன் டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது 2 தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள்

0: அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் தண்ணீரில் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில்
1: கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, திணை, குதிரைவாளி ஆகிய 6 பயிர்களை உள்ளடக்கியதான் சிறுதானியங்கள்னு சொல்றோம்.
2: சிறுதானிய சாகுபடிக்கு செம்மண் சார்ந்த மணற்பாங்கான மண் செட் ஆகும்.
3: தமிழ்நாடு வேளாண் துறையில நுண்ணூட்ட கலவை சிறுதானியங்களுக்கு இருக்கு. பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்டம் எல்லாத்தையுமே அந்த கலவையே கொடுத்துரும்.
4: சிறுதானியங்கள் சேமிக்க கொண்டு போறப்போ அந்த அறையை வந்து சுத்தமா வச்சிட்டு இருக்கணும். ரேக் மாதிரி நம்ம செஞ்சு அதன் மேலதான் அடுக்கணும்.
5: சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம், பாரம்பரிய உணவுப் பொருட்கள் தயார் பண்ணலாம்.
0: திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ், திட்ட உதவியாளர் ப சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா ஐஸ்வர்யா, ப நாராயணன், த மார்கரெட் ஆகியோர் பங்குபெறும் இந்நிகழ்ச்சி இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நுண்ணூட்டங்களும் உயிர் உரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், அசட்டோபாக்டர் ஆகிய நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து தருகின்றன. பாஸ்போபாக்டீரியாக்கள் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கின்றன. அந்த வகையில் சாம்பல் சத்தளிக்கும் ரசாயன பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக பொட்டாஷ் பாக்டீரியா எனும் உயிர் உரம் மண்ணில் உள்ள சிலிகான் சத்தை கரைக்கிறது. சாம்பல் சத்தும் தானாக கரைந்து வெளியாகிறது. பொட்டாஷ் பாக்டீரியா உயிர் உரம் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் போதுமானது. உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்ப எண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாட்சம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். விவசாயிகளே, நெல் இலை சுருட்டு புழு கட்டுப்பாடு பற்றி அறிந்து கொள்ளலாம். 5 கிலோ வேப்பங்கொட்டை சாறு திரவத்தை எடுத்து 3 லிட்டர் கோமிய கலவையுடன் ஏக்கருக்கு 200 லிட்டர் தெளிக்கவும். குளோரிபைரிபாஸ் ஏக்கருக்கு 0.5 லிட்டர் அல்லது

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2300க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகை

0: தலைவர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பனாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும் மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: மரப்பள்ளிகள் குறித்த தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம். உலகின் வெப்பமண்டல பகுதிகளில் பரவலாக காணப்படும் மரப்பள்ளி இனத்தை பற்றிய சமீபத்திய ஆராய்ச்சி தகவல்கள் இந்த சிறு ஊர்வன உடல் அமைப்பில் மறைந்துள்ள வித்தியாசமான இயந்திர திறன்களை வெளிப்படுத்துகின்றன. தூண், சுவர், மேல்தளம் போன்ற பல திசைகளில் தடையின்றி இயங்கும் திறன் உடையது. மரப்பள்ளியின் காலடி தளத்தில் உள்ள மிக நுண்ணிய முள்மீன் போன்ற அமைப்புகள் வாண்டர்வால்ஸ் சக்திகளின் அடிப்படையில் ஒட்டக்கூடிய தன்மை கொண்டதாக ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. இதன் காரணமாக கண்ணாடியில் கூட இவை எளிதாக கடந்து செல்லும் திறன் பெற்றுள்ளது. மரப்பள்ளியின் கண்கள் இரவில் பார்வை திறனை மிக அதிகமாக பெறும் வகையில் அமைந்துள்ளன. முழுமையான இருளிலும் சிறு விளக்க மாற்றங்களை கவனிக்கக்கூடிய ஊர்வன திறன், பூச்சிகளின் அசைவுகள், ஒளி சிறு துகள்கள் போன்றவற்றை மிக நுண்ணிய முறையில் உணரும் திறன் காரணமாக இரவு நேர வேட்டையில் மரப்பள்ளி பல உயிரினங்களை விட மேம்பட்ட வேட்டையாடும் இனமாக கருதப்படுகிறது. இந்த இனத்தின் உணவு பழக்கத்தில் பூச்சிகள் பிரதான இடத்தை பெறுகின்றன. சில பிராந்தியங்களில் கொசுக்கள் மற்றும் சிறு பறக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் மரப்பள்ளிகள் சிறந்த பங்காற்றுகின்றன என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒலிப்பழக்கம் பெரும்பாலும் இணைச்சேர்க்கை, சைகை மற்றும் எச்சரிக்கை நடைமுறைகளில் பங்கு வகிக்கும். இனப்பெருக்கத்தில் இவை பெரும்பாலும் மென்மையான மேற்பரப்புகளில் அல்லது பாதுகாப்பான இடங்களில் ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்டது. முட்டைகள் வெப்பநிலைக்கு அதிகமாக உணர்பவை என்பதால் சூழல் மாற்றங்கள் இவை பட்ட வேட்டையாடும் இனமாக கருதப்படுகிறது. இந்த இனத்தின் உணவு பழக்கத்தில் பூச்சிகள் பிரதான இடத்தை பெறுகின்றன. சில பிராந்தியங்களில் கொசுக்கள் மற்றும் சிறு பறக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் மரப்பள்ளிகள் சிறந்த பங்காற்றுகின்றன என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒலிப்பழக்கம் பெரும்பாலும் இணைச்சேர்க்கை, சைகை மற்றும் எச்சரிக்கை நடைமுறைகளில் பங்கு வகிக்கும். இனப்பெருக்கத்தில் இவை பெரும்பாலும் மென்மையான மேற்பரப்புகளில் அல்லது பாதுகாப்பான இடங்களில் ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்டது. முட்டைகள் வெப்பநிலைக்கு அதிகமாக உணர்பவை என்பதால் சூழல் மாற்றங்கள் இவையின் பிறப்பளவை நேரடியாக பாதிக்கக்கூடியவை என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. நகர்ப்புறங்களில் காணப்படும் விளக்குகள் மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்வு சில மரப்பள்ளிகளின் நடத்தைகளை மாற்றியுள்ளதாக சமீபத்திய பதிவுகள் தெரிவிக்கின்றன.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

பதத்துடன் வானிலை நிலவ வாய்ப்புண்டு. அதிக அளவு 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.9 டிகிரி கூடுதல், குறைந்த அளவு 29.6 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 83%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.5 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 85%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். வெப்பத்துடன் கூடிய

வானப்பரப்பில் பறவை கூட்டங்கள், மனதை இதமாக்கும் அவை எழுப்பும் ஒலியின் ஜாலங்கள், கடந்து செல்லும் இதமான காற்று இந்த பூவையின் மனதுக்குள் பொங்குது மகிழ்ச்சியின் ஊற்று.

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த அலைவரிசையில் இன்று பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம். இதில் இடம்பெறுவது நமது சுற்றுச்சூழல், நமது எதிர்காலம் உரைச்சித்திரம். எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன். 100.1 FM கோல்டில் பகல் 1:10 ஆதிசங்கரர் இசைப்பேருரை இடம்பெறும். நிகழ்த்தி உள்ளவர் செங்காலிபுரம் அனந்தராப தீட்சிதர். 102.3 விவித் பாரதி பண்பலகில் பிற்பகல் 3 மணிக்கு எஸ்கே பிலிம்ஸின் பறவைகள் பலவிதம் திரைப்பட ஒலிச்சித்திரம் ஒலிபரப்பாகும்.
1: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னமா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
3: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்ல,

நிம்மதி பறிபோயிருக்கும். பதவி அல்ல மகிழ்ச்சியின் அடையாளம். மகிழ்ச்சியின் அடையாளம் நல்ல மனம்தான். நமது மனத்தில் நிறைவு இருந்தால் அளவான உணவு, அளவான உடை, அளவான உறைவிடத்தில் நாம் நிறைவடைவோம். மனத்தில் நிறைவு இல்லாமல் அறுசுவை உணவை உண்டாலும், அளவற்ற பட்டாடைகள் வைத்திருந்தாலும், கணக்கில்லாமல் வீடுகள் இருந்தாலும் அவற்றால் நமக்கு அமைதி ஏற்படாது. மகிழ்ச்சி வேண்டும் என்று ஒரு பணக்காரர் விரும்பினார். அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்று தேடி அலைந்தார்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 19 காலை தரும் அடுத்த நிகழ்ச்சி
2: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
3: நாம் சேர்த்திருக்கும் செல்வத்தால் நமக்கு பெருமை என்று நினைக்கிறோம். நாம் பெற்றிருக்கும் பதவியால் நமக்கு பெருமை என்று மகிழ்கிறோம். இவற்றால் நமக்கு சிறிதளவு பெருமை வரும் என்பது உண்மைதான். அந்த பெருமை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் நல்ல பண்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு நிலையான பெருமை வந்து சேரும். கோடி கோடியாக பணம் சேர்த்து விட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று பணத்தை சேர்த்தால் அந்த பணத்தால் மகிழ்ச்சி பறிபோயிருக்கும். பணமல்ல மகிழ்ச்சியின் அடையாளம். பெரிய பதவியை பெற்றுவிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைத்தால் அந்த பதவியால் நமது

0: போனார். பலரிடம் கேட்டார். அவர்கள், நாங்களும் மகிழ்ச்சியை தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்று அலைந்த அந்த பணக்காரர் ஒரு நாள் ஒரு முனிவரை சந்தித்தார். அவர் ஓர் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார். கண்ணை மூடிக்கொண்டிருந்த அவர் கண் திறப்பது வரை பொறுமையாக காத்திருந்தார். கண்ணை திறந்த அவர், யாரப்பா நீ, என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்டார் அந்த பணக்காரர். மகிழ்ச்சி என்பது கடையில் வாங்கக்கூடிய பொருள் என்றால் எவ்வளவு பணம் கொடுத்தும் அந்த பணக்காரர் வாங்கியிருப்பார் என்பது அந்த முனிவருக்கு தெரியும். எனவே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். பொறுமையாக இருந்த அந்த பணக்காரர் தனது கையில் இருந்த பணமூட்டையை அந்த ஆலமரத்தின் அடியில் வைத்தார். உடனே அந்த முனிவர் ஓடிப்போய் அந்த பணமூட்டையை எடுத்துக்கொண்டு ஓடினார். என் பணம், என் பணம் என்று கத்திக்கொண்டே அந்த பணக்காரர் அந்த முனிவரை துரத்தியபடி ஓடினார். பணக்காரருக்கு மூச்சு வாங்கியது. அதற்கு மேல் தன்னால் ஓட முடியாது என்று தோன்றியது. அதை எதிர்பார்த்த அந்த முனிவரும் ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு சற்று தொலைவில் நின்றார். முனிவரை நோக்கி ஓடிப்போன அந்த பணக்காரர் அந்த பணமூட்டையை இழுத்து பறித்தார். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டார். அந்த பெருமூச்சை கேட்டதும் முனிவர் சொன்னார், இப்போது மகிழ்ச்சி கிடைத்ததா என்றார். ஆமாம், இப்போது நான் மகிழ்ச்சியை உணர்கிறேன் என்றார். நீ இழந்த பொருளை பெற்றவுடன் உனக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்று தேடி அலையாதே. மகிழ்ச்சி உன்னிடமிருந்துதான் கிடைக்கும் என்று அறிந்து கொள். வெறும் பணத்தால் நீ பெற்ற மகிழ்ச்சி என்பது தற்காலிகமானது. எது நிரந்தர மகிழ்ச்சி என்று சிந்தித்து தெளிவான முடிவெடு என்று சொல்லிவிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து போய்விட்டார். பணக்காரர் சிந்தித்தார். இந்த பணம் என்னிடம் இருக்கும்போது என்னிடம் மகிழ்ச்சி இல்லை என்று நான் உணர்ந்தேன். இந்த பணத்தை இழந்து மீண்டும் அதை பெற்றவுடன் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்படியென்றால் இந்த பணத்தில் மகிழ்ச்சி இல்லை என்ற தெளிவு அவருக்கு ஏற்பட்டது. தனது கையிலிருந்த பணமூட்டையை அவர் பாவ மூட்டையாக உணர்ந்து எரிந்து விட்டார். இப்போது அவர் மனம் முழுமையான மகிழ்ச்சியை பெற்றது. தனது மகிழ்ச்சிக்கு வெளியே மற்றோரின் இன்பத்திலும் நாம் மகிழ்ச்சியை அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார். அதனால் அவர் மகிழ்ச்சியுடன் முனிவர் வழியை தொடர்ந்தார். இப்படி தன்னலமற்ற எண்ணத்தால் தான் நிரந்தர மகிழ்ச்சியை பெற முடியும் என்பதை நாமக்கல் கவிஞர் பாடியுள்ளார். வீட்டோடு தான் மட்டும் சுகமாக உண்டும், வேறுள்ளோர் துன்பங்கள் கண்ணாரக் கண்டும், நாட்டோடு சேராத தனிபோக உரிமை, நடவாது இங்கு இனியென்று நாமறிதல் பெருமை என்னும் அடிகளில் அவர் நமது வாழ்க்கை என்பது நம் நாட்டுடன் இணைந்தது, நம் நாட்டில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நாமும் வாழ்வதே மகிழ்ச்சி என்று உணர்த்தியுள்ளார். எது உண்மையான மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வோம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
2: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
3: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
2: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லே இருக்கு?
3: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
2: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறையை பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
3: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
5: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
5: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
5: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
4: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
5: இலவசமாக கண்டுகளிப்போம்.
6: சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

0: மக்கள்தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30ஆம் தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விவர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கு 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மகரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும் சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும் சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து

0: திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3வது மாதத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் ஒட்டுமொத்த மனித குலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனித குலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:10 ஆகாஷ்வாணி. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் போது இடம்பெறுவது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
3: குழந்தை பிறந்த உடனேவே ஒரு 3-4 வயசுலயே இந்த செல்போன், கம்ப்யூட்டர்ஸ், ஐபேடு இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க குழந்தைங்க. அதாவது நம்ம வந்து அந்த காலத்துல நிலா காமிச்சு

0: ஒரு வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு அந்த நியர் விஷன் கேட்ஜெட்ஸ் நம்ம கொடுத்துடுறோம். கொடுத்துறதுனால கண்கள் வந்து அதிக ஸ்ட்ரெயினும் ஆகுது. இதே மாதிரி கண்கள் குழந்தைகள் வளர வளர நம்ம இந்த நியர் விஷன் கேட்ஜெட்ஸோட யூஸ் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. அதனால என்ன ஆகுது, கண்கள் வந்து அதாவது தூர பார்வையே பாக்குற தன்மையை இழந்துடுது. அதான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் மயோபியா அப்படின்னு சொல்லுவோம். தூர பார்வை கிட்ட பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை தூர பாக்குற செயலை வந்து இழந்துடுது. அதனால குழந்தைங்களால தூர வெளியில போய் போர்டு தெரியல அப்படிங்கறத முதல் கம்ப்ளைண்டா இருக்கும் நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்பொழுது. சோ அதை சொல்லிதான் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எங்க கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. அது இல்லாம நம்ம ஸ்கூல்ல ஐ செக்அப்னு நம்ம பண்ணும்பொழுது டீச்சர்ஸ் சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி தூரம் இருக்கிறது தெரியல, நீங்க கண்டாக்டரை போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் சில பேரண்ட்ஸுக்கே கண்டுபிடிக்க முடியும். அதுவே நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து 5 வயசுலயே 6 வயசுலயே நிறைய பேர் கூட்டிட்டு வராங்க. அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்டேஜ்லயே நிறைய பேர் கூட்டிட்டு வராங்க. சோ அது வந்து இந்த மாதிரி நியர் விஷன் கேட்ஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது வர ப்ராப்ளம். அதுக்குதான் நம்ம அந்த காலத்துல வெளியிலதான் பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. சோ அப்ப வந்து தூர பார்வைக்குரிய இது அவங்களுக்கு அக்யூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப வந்து வெளியில போய் விளையாடுறதுன்றது பசங்களுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். சோ இதனால என்ன ஆகுது, இந்த தூர பார்வை தெரியாம போய் ஷார்ட் சைட் நம்ம சொல்லுவோம், அதுக்கு நம்ம கண்ணாடி அணிகிற ஒரு கட்டாயம் வந்துடுது இப்ப நம்மளுக்கு. அதே மாதிரி கிட்ட பார்வை டிஃபிகல்ட்டியும் சில குழந்தைங்களுக்கு வரலாம். அதாவது கிட்ட பார்வைனா படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, தலைவலிக்குது, கண்ணுல தண்ணி வருது, கண்ணு எரிச்சலா இருக்கு இப்படின்னு சொல்லி சில குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நீ பாத்தீங்கன்னாக்கா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அதாவது மயோபியாங்கிறது தூர பார்வை சரியா தெரியாது, ஹைப்பர் மெட்ரோபியால இந்த மாதிரி தலைவலி அந்த மாதிரி வரும். ஆனா கிட்ட பார்வையும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், படிக்கிறது ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹைப்பர் மெட்ரோபியான்ற கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாம மூணாவது கண்டிஷன் வந்து கண்களோட ஷேப்ல ஒரு மாறுதல் வர்றது, அது வந்து ஆஸ்டிக்மேட்டிசம்னு நாங்க சொல்லுவோம். நீங்க நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, சிலிண்டர் பவர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸ். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கண்ணாடி தலைவலிக்காக கொடுத்தாங்க, பார்வைக்காக இல்ல அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆஸ்டிக்மேட்டிசம், அதோட ஐயோட ஷேப்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தினால நம்ம கொடுக்கற கண்ணாடி. சோ இதெல்லாம் தான் நம்ம டிஃபரெண்ட் மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம்லாம் தான் டிஃபரி வரும். ஆனா கிட்ட பார்வையும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், படிக்கிறது ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹைப்பர் மெட்ரோபியான்ற கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாம மூணாவது கண்டிஷன் வந்து கண்களோட ஷேப்ல ஒரு மாறுதல் வர்றது, அது வந்து ஆஸ்டிக்மேட்டிசம்னு நாங்க சொல்லுவோம். நீங்க நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, சிலிண்டர் பவர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸ். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கண்ணாடி தலைவலிக்காக கொடுத்தாங்க, பார்வைக்காக இல்ல அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆஸ்டிக்மேட்டிசம், அதோட ஐயோட ஷேப்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தினால நம்ம கொடுக்கற கண்ணாடி. சோ இதெல்லாம் தான் நம்ம டிஃபரெண்ட் மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம்லாம் தான் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐ ப்ராப்ளம்ஸ் தட் கேன் ஹேப்பன் இன் த சில்ட்ரன்.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
2: ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கயாவது அசர்மா போறீங்களா?
3: இல்லையே.
2: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா? சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி. அடுத்து நாம் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன்.
5: ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் கா

0: திரைகானம் நிறைவு பெற்றது. நேரம் 7:55. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட சிதம்பரநாதன் சார் அவர்களுக்கு
3: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். வெயில் காலம் என்பது நமக்கு மட்டும்தானா, எல்லா உயிரினங்களுக்கும் தான். அதிக வெப்பநிலை காரணமா ஆடு மாடுகளை வெயில் நேரத்துல மேய்ச்சலுக்கு விட கூடாதும்பாங்க. பெரும்பாலும் கொட்டில்ல கட்டி வச்சு தீவனம் போடணும். காலை நேரம் மாலை நேரம் இந்த ரெண்டு வேளைகள்ல மட்டும் வெளியே மேய விடலாம். கூடுதலான வெப்பம் காரணமா பாம்புகள் குளிர்ந்த இடங்களை தேடும். நீண்ட நேரம் ஜன்னல்களை திறந்து வைக்க கூடாது. நாகப்பாம்பு மற்றும் சில பாம்பு இனங்கள் மிக உயர்ந்த உயரத்தையும் எட்டும். மாலை வேளைகளில் வீட்டின் முன் பின் கதவுகளை திறந்து வைப்பதை தவிர்க்கணும். இந்த ஊர்வன முற்றிலும் அமைதியாவே நடமாடுறதுனால அதன் ஓசை நமக்கு கேட்காமலேயே வீட்டிற்குள் நுழையலாம். குளிர்ச்சி தரும் மர நிழலின் கீழ் உட்காருவதற்கு முன்னால கிளைகள் மீது பாம்புகள் இருக்கான்னு பாத்துக்கணும். படுக்கைக்கு போறதுக்கு முன்னால கட்டிலை சுத்தி பரிசோதிச்சுக்கணும். போர்வை தலையணைக்குள் பாம்புகள் பதுங்கி இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அடம்பான இடங்களை குளிர்ச்சியான இடங்களை எங்கன்னு தேடி வரும்.

0: மழையின் புலம்பல்.
1: சிதம்பரநாதன் சார்,
0: மழையின் புலம்பலை கேட்ட பிறகாவது நாம இப்போதைய காலத்துல ஏரி குளம் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தம் பண்ணி வச்சா அடுத்த பருவமழை பெய்யும் போது மழை நீர் வீணாகாமல் தேங்கி நிற்கும், வீணா வழிந்தோடாது. தூர்வாரும் போது கிடைக்கும் வண்டல் அருமையான இயற்கை எரு, விவசாயிகள்கிட்ட கொடுத்தா அவங்க நிலத்துக்கு இயற்கை உரமா போட்டுடுவாங்க. ரசாயன உரம் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதன் மூலம் ரசாயன தேவையை குறைக்கிறோம், அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்துறோம், சூழல் மாசுபாட்டையும் தவிர்க்கிறோம். வெயில் காலமோ பருவ மழை பெய்யும் காலமோ குளிர்காலமோ ஏதாவது வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவற்றிலெல்லாம் நம்மை நாம இணைத்து கொண்டு நல்லதொரு சூழலை உருவாக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 இந்த அலைவரிசைகளில் பெருமை மிகு பாரதம், நமது சுற்றுச்சூழல் நமது எதிர்காலம் உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன் அவர்கள்.
4: ஏன் சார் பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
5: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
4: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலே 120 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.6

நான்கு மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. இனி திரை காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கிய பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும்

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
2: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சரப்ஜீத் கௌர். தி ஹெட்லைன்ஸ். ரீபோலிங் பிகின்ஸ் இன் 15 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் 2 அசெம்பிளி கன்ஸ்டிடுவன்சிஸ் இன் வெஸ்ட் பெங்கால். Field operations for house listing and housing census under phase 1 commence in 5 states and 1 union territory. IMD forecasts very heavy rainfall over northeast region and southern peninsula today. US President Donald Trump rejects Iran's proposal to end ongoing conflict, says Iran is seeking concessions they cannot accept. In badminton, Indian men's team to take on France in semi-finals of Thomas Cup in Denmark. And in football, Indian women team all set to play in AFC Under-17 Women's Asian Cup after 21 years in China. Repolling has started in 15 booths in 2 constituencies in West Bengal from 7 in the morning today. More details on this from our correspondent.
3: Among these, 11 are in Pashchim Agrahat and 4 booths are in Diamond Harbour Assembly constituency. Election Commission has ordered repolling after irregularities were reported. Meanwhile, in another development, a special bench has been set up by Supreme Court to urgently hear the Trinamool Congress's appeal against the Calcutta High Court order that restricted counting centre staff to central government employees only. The bench comprising Justice P.S. Narasimha and Justice Jayamallu Bagchi will take up the matter today. Since vote counting scheduled for Monday, the Trinamool Congress requested an urgent hearing. Day before yesterday, Calcutta High Court Justice Krishna Rao dismissed the Trinamool Congress's petition, stating that the court cannot interfere in the Election Commission's decision on recruitment of counting personnel. In response, the party rushed to the Supreme Court. Despite today being a holiday, the apex court has constituted this special bench to ensure the matter is heard without delay.
4: Sandipan Dashgupta, Akashvani News, Kolkata.
2: Field operations for house listing and housing census under phase 1 of census 2027 have commenced from yesterday in Andhra Pradesh, Arunachal Pradesh, Haryana, Chandigarh, Madhya Pradesh and Chhattisgarh. This follows the completion of the notified 15-day self-enumeration period in these states and union territories. More

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைக்காலத்தில் அடுத்து மெட்ராஸ்காரன் படத்திற்காக ஒலிப்பது ஹரிச்சரன் குரல்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் என்ன அலைகள்.
2: வணக்கம். என் பேரு ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். கடந்த 45 வருஷமா எனக்கு அகில இந்திய வானொலியோட தொடர்பு உண்டு. நான் பள்ளியில் படிக்கும் போதும் சரி, கல்லூரியில் படித்த போதும் சரி, நிறைய இந்த ஸ்டேஜ் பிளேஸ் மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கேன். 1978 முதன் முதலில் நான் வானொலி நாடகத்தில் நடித்தேன். அந்த நாடகத்தின் பெயர் சட்டை. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 மணிக்கு ஒரு 15 நிமிட நாடகத்தில் தான் முதன் முதலாக நான் நடித்தேன். கடந்த 45 வருஷங்களாக சுமார் 200க்கும் மேற்பட்ட வானொலி நாடகங்களில் நடிச்சிருக்கேன். முக்கியமான பிரபலமான நாடகங்கள் அப்படின்னு சொன்னால், கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் எனும் புதினத்தின் வானொலி வடிவம் 52 வாரங்கள் தொடர்ந்து மதுரை வானொலியில ஒலிபரப்பானது. எல்லா வானொலி நிலையங்களும் அதை அஞ்சல் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுல நாகநந்தி அப்படிங்கிற புத்தபிக்ஷு கதாபாத்திரத்துல நான் நடிச்சேன். புத்தபிக்ஷு அப்படின்னா ரொம்ப அமைதியா பேசுவார் இல்லையா. இந்த நாகநந்தி கதாபாத்திரம் எப்படின்னா, சிறிது சிறிதாக அவர் ஒரு வில்லனாக மாறுவார். சிவகாமிய ஒருதலை பட்சமாக காதலிப்பாரு. இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சது என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா, 50 காப்பியங்கள்ல சீவக சிந்தாமணியின் வானொலி வடிவத்துல நான் சீவகனாக நடித்தேன். சிலப்பதிகாரம் வானொலி வடிவத்துல நான் கோவலனாக நடித்தேன். அப்புறம் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு, அதனுடைய வானொலி வடிவத்துல நான் கதாநாயகனாக நடித்தேன். ஆகாஷ்வாணி விருது பெற்ற மதுரை வானொலியின் மூத்த அறிவிப்பாளர் திரு பூர்ணகுமார் அவர்கள் எழுதி தயாரித்த செப்டம்பர் 17 அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் கதாநாயகனாக நடித்தேன். சென்ற வருடத்தில் அகில பாரத நாடகமான வீர சாவர்கர் கதாபாத்திரம் ஏற்று நடித்தேன். இப்படி நான் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்பு எனும் கல்வி நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக சுமார் ஒரு 16 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அதாவது ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம், வரலாறு, பொருளியல், இதழியல், வணிகவியல் துறை மாணவர்களுக்கு வானொலி வழியாக பாடங்கள் நடத்தப்பட்டன. அது வந்து பாத்தீங்கன்னா 10:30 to 10:50 20 நிமிடங்கள் அந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அதில் முன்னுரை தரக்கூடிய பணியையும் நான் செய்து கொண்டிருந்தேன். எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேன், இளங்கலை 1ஆம் ஆண்டு வரலாறு பயிலும் மாணவர்களுக்கு இந்திய வரலாறு எனும் பாடத்தில் அசோகர் பற்றிய ஒரு பாடம். அது ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் வந்து வானொலியில வந்து உரையாற்றுவார். அதுக்கு நான் ஒரு முன்னுரை தருவேன். கலிங்கத்து போர்ல அந்த போர்க்களத்துல 1000க்கணக்கான வீரர்கள் உயிரிழந்து சடலமாக கிடக்கக்கூடிய காட்சி, எங்கும் இரத்த வெள்ளம். நான் வந்து என்னையே அசோக மன்னராக கற்பனை செய்து கொண்டு ஒரு நாடக காட்சியை நாங்கள் உருவாக்குவேன். இதுதான் வெற்றியா? இதுதான் நான் விரும்பிய சாம்ராஜ்யமா? இந்த போர் வீரர்கள் என்னை நம்பி போராடினவர்கள், என் வெற்றிக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். ஆனால் இவர்கள் இப்போது உயிரற்ற உடல்கள். இந்த போர்க்களம்

0: என் இதயத்தில் கருணை மட்டுமே இருக்கும். இனி நான் வெல்ல வேண்டியது மற்ற அரசுகளை அல்ல, மனித இதயங்களை. அஹிம்சைதான் என் வழி, அமைதிதான் என் ஆட்சி, பௌத்தம்தான் என் சத்தியம். இந்த ரத்தத்தின் மீது நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அது கருணையால் நிரம்பியது. அது கருணையால் நிரம்பிய உலகம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. இப்படித்தான் என்னுடைய முன்னுரை இருக்கும். இப்படி ஒரு நாடகமாக அதை காட்சிப்படுத்திவிட்டு, இப்போது இளங்கலை முதலாம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய வரலாறு என்னும் பாடத்தில் அசோகர் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறார் வரலாற்றுத்துறை பேராசிரியர். அப்படின்னா ஒரு பேரை வந்து நான் அறிவிப்பா சொல்வேன். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வகையான முன்னுரை, அது நாடக வசனமாக இருக்கும், இல்லாடி கவிதையாக இருக்கும், இல்லாடி கதையாக இருக்கும், இல்லாடி நகைச்சுவை துணுக்காக இருக்கும், அல்லது வந்து விஐபிக்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா என்னுடைய முன்னுரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம்தான் இருக்கும். 3 நிமிஷம்தான் அதை முன்னுரை நான் பண்ணணும். ஆனால் அதுக்கு 3 மணி நேரம் யோசித்து எழுதி நான் வாசிப்பேன். வானொலியோட குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் டு இன்ஸ்ட்ரக்ட், டு எஜுகேட், டு என்டர்டைன். அதாவது அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற 3 பணிகளையும் அன்றிலிருந்து இன்று வரை தவறாமல் செய்து வருகிறது அகில இந்திய வானொலி. வானொலி என்பது நேயர்களின் உண்மையான தோழனை போல நேயர்களின் தனிமையை போக்குகிறது, அவர்களுக்கு ஆறுதல் தருகிறது, அறிவுரை சொல்கிறது, அறிவிக்கிறது, கற்பிக்கிறது, மகிழ்விக்கிறது. வாழ்க வானொலி, வளர்க அதன் தொண்டு.
1: நான் ராஜேஷ், அமெரிக்கன் கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் கொடிக்கணக்கான
0: எழுதி நான் வாசிப்பேன். வானொலியோட குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் டு இன்ஸ்ட்ரக்ட், டு எஜுகேட், டு என்டர்டைன். அதாவது அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற 3 பணிகளையும் அன்றிலிருந்து இன்று வரை தவறாமல் செய்து வருகிறது அகில இந்திய வானொலி. வானொலி என்பது நேயர்களின் உண்மையான தோழனை போல நேயர்களின் தனிமையை போக்குகிறது, அவர்களுக்கு ஆறுதல் தருகிறது, அறிவுரை சொல்கிறது, அறிவிக்கிறது, கற்பிக்கிறது, மகிழ்விக்கிறது. வாழ்க வானொலி, வளர்க அதன் தொண்டு.
1: நான் ராஜேஷ், அமெரிக்கன் கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் கொடிக்கணக்கான மக்களின் வாழ்வோடு கலந்திருக்கும் ஒரு உன்னத ஊடகமாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அறிவி இயக்கமும் மதுரை வானொலி நிலையமும் சேர்ந்து பணியாற்றிய தருணங்கள் பல. அதில் முக்கியமாக 2 தொடர்கள், அதாவது பாமர மக்களுக்கு கொண்டு போகத்தக்க வகையில் சூடேறும் பூமி மற்றும் இனியாவும் நுண்ணறிவே என்று 2 52-வார தொடர்களாக வானொலி நிலையத்தோடு இணைந்து பணியாற்றியது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த தொடர்கள் மூலம் ஒரு சாமானிய மனிதனும் சிக்கலான அறிவியல் உண்மைகளை தாய்மொழியில் அதே நேரத்தில் கதை வடிவில் வழங்கிய வானொலியின் சேவை ஈடு இணையற்றது. இணையம் சென்றடையாத குக்கிராமங்களிலும் வயல்வெளிகளிலும் மற்றும் உலகெங்கிலும் இந்த அறிவியல் தகவல்களை கொண்டு சேர்த்த வானொலிக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். இந்த தொடரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது புவி வெப்பமடைதல் மற்றும் அதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்களிடையே குறிப்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தொடரின் முதன்மை நோக்கம். சிக்கலான அறிவியல் தரவுகளை எளிய கதைகள் மற்றும் உரையாடல்கள் மூலம் மக்கள் முன் வைத்ததே இதன் சிறப்பு. இந்த தொடரை பேராசிரியர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் இதற்கான ஸ்கிரிப்டுகளை எழுதினர். மதுரை வானொலி நிலையம் இதனை நேர்த்தியாக தயாரித்து ஒளிபரப்பியது. பசுமையுள்ள விளைவு, கடல் மட்டம் உயர்வு, வேளாண்மை பாதிப்பு, இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது, இதை

0: பற்றிய ஒரு தகவல் தான் இந்த சூடேரி பூமியில் வந்து நடந்தது. இதை வந்து எளிய தமிழில் மக்களுக்கு, பாமர மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் அறிவியலை கொண்டு சேர்க்கும் வகையில் மதுரை வானொலி நிலையம் சிறப்பாக பணியாற்றியது. இந்த சூடேரி பூமி அடுத்ததாக இனி ஆவும் நுண்ணறிவே என்ற தொடர் வந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பற்றி நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலும் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனை முதன்மையாக 2021 இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் மூலம் அறிவியல் தகவல்களை வெறும் தகவல்களாக மட்டும் இல்லாமல் நாடகங்கள், நேர்காணல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. வானொலி என்பது ஒரு வழி தொடரும் மட்டுமல்ல, இந்த தொடருக்கின் இடையில அந்த ஒவ்வொரு வாரத்தின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். நிறைய பதில் அனுப்பினார்கள். சரியாக பதிலளிக்கும் நேயர்களுக்கு சான்றிதழ்களும் அறிவியல் புஸ்தகங்களும் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் அறிவை, அறிவியல் ஆர்வத்தை இது வந்து அதிக அளவு தூண்டியது. அறிவியல் கலைச்சொற்களை தவிர்த்து மதுரையின் வட்டார வழக்கு மற்றும் எளிமையான உதாரணங்கள் மூலம் இதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம மதுரையை சுற்றியுள்ள வைகை நதி பாதுகாப்பு, பருவநிலை, நீர் மேலாண்மை, அதே நேரத்தில் பொது சுகாதார விழிப்புணர்வு, இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் அறிவியல் விழிப்புணர்வை மக்களிடம் வளர்த்தது. மதுரை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களில் அதிகளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதான் ஒரு மிக பெரிய விஷயம். அதாவது பள்ளிக்கு வராத, கல்லூரிக்கு வராத மக்களுக்கு இந்த வானொலி மூலம் நிறைய செய்திகளை மக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றையும் கண்ணெதிரே காட்டி நம் கற்பனையை முடக்குகின்றன. ஆனா இந்த வானொலி வந்து ஒரு செய்தியை கூறும்போது நேயர்கள் தங்கள் மனதில் அதற்கான ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. இதுதான் வானொலிக்கும் நேயருக்கும் இடையிலான ஒரு ஆழமான பந்தம். வானொலி வந்து ஒலி அலைகளில் மலர்ந்த அறிவியல் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்போம், கற்போம், செயல்படுவோம் என்ற தாரக மந்திரத்தோடு கடந்த 90 ஆண்டுகளாக நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மனிதரின் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்த பெருமை வந்து இந்த வானொலிக்கே சாரும். வகுப்பறையில் இல்லாத இடங்களிலும் சிறந்த ஆசிரியராக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்களின் அறிவியல் தாகத்தை வந்து இந்த வானொலி தீர்த்து வந்திருக்கு. நம்ம இதை ஒரு பாராட்டுகளாக வாழ்த்து செய்தியாக சொல்லணும் அப்படின்னா, காற்றின் அலைகளில் அறிவியலை தேனாக்கி தந்தவர்களே, 90 ஆண்டுகால உங்கள் பயணம் வெறும் ஒளி பயணம் அல்ல, அது ஒரு சமூக மாற்றத்தின் பயணம். அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு 90 வயது பூர்த்தியானதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் சேவை தொடரட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் காற்றின் மொழி, வானொலி பிரியர்களின் என்ன அலைகள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைன்க்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர்

இடத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற

நிகழ்ச்சிகள் அடுத்து ஷிதிஜா ரமணம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தை தேவகாந்தாரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:26:40. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மறிவேரே திக்கவரையா என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், சண்முகப்பிரியாராக மாதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 41 நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். 234 தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வரவுள்ளனர். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற படம் பாவ மன்னிப்பு.
1: வானொலிக்கு 90.
2: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாம கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்புல. உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்றவரு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆய் உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.
0: நேரம் 10:11:50. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடிய பாடல் படம் பாசமலர்.

ஏ எம் ராஜா பி சுசீலா பாடிய பாடல். இடம்பெற்ற படம் மீண்ட சொர்க்கம். ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்க இருப்பது பார்த்திபன் கனவு படத்திற்காக.

கேட்ட பாடலை பாடியவர்கள் திருச்சி லோகநாதன், ஜமுனா ராணி. பாடல் இடம்பெற்ற படம் இரும்பு திரை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கைராசி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பேசுசீலா.

0: நேயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி முத்துச்சிதறல். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது. பேரிடர் தகவல்களை கைபேசி மூலம் வழங்குவதற்கான சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியன் ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மாலியாவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனோவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று மும்பையில் அறிவிக்கப்படுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:02. இளைய பாரதம்

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் பி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் பி என் வெங்கடேஷ், ஜி தியானேஸ், எம் வாணிஸ்ரீ, பி கிருபாநிதி, எஸ் தாரணி, டி வைகுண்ட செல்வி.
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் பல்வேறு சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ளும் தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியின் முதல் பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இந்த வாரம் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த சுற்றுக்கு போலாம். இதுவும் ஒரு விரிவாக்க சுற்று தான். முயற்சி பண்ணுங்க. ஏ அணியினர் NABARD நபார்ட், அதுக்கு எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: நேஷனல் அக்ரிகல்ச்சரல் ரூரல் பேங்க்.
1: இல்லை, இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்றீங்க. நீங்கள் பி அணியினர்
3: நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்.
1: சூப்பர் சூப்பர். பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. CCIL இதனுடைய விரிவு என்ன? CCIL
3: Clearing Corporation of India Limited.
1: Clearing Corporation of India Limited. ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி சி அணியினருக்கு. IPO இதனுடைய விரிவு என்ன?
3: இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்.
1: அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், சரிங்களா. இப்போ வந்து அடுத்த சுற்றுக்கு போலாம். இதுவும் ஒரு புது தகவல்களை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏணி, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நல்லா கேளுங்க பார்க்கலாம். ஒரு வங்கியின் மொத்த வணிகம் எவ்வாறு அடிப்படையாக அளவிடப்படுகிறது? The total business of a bank

0: அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். 3.7%லேருந்து 4.2% வரைக்கும் அந்த ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. இது 24-25 பிரகாரம் மொத்த காப்பீட்டு கட்டணங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் வகுக்கும் பொழுது இந்த சதவீதம் நமக்கு கிடைக்கிறது. சரிங்களா, அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. வரவு செலவு சமநிலை எனப்படும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை மத்திய ரிசர்வ் வங்கி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வெளியிடுகிறது? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டேட்டா இஸ் ரிலீஸ்டு பை ஆர்பிஐ அட் வாட் இன்டர்வல்?
1: குவார்ட்டர்லி பீரியட்.
0: சூப்பர்ப், மிகப்பெரிய பாராட்டுதல்கள். உங்களுடைய கரவொலி அவருக்கு பரிசாக தருங்கள். தான் சொல்லிட்டாங்க, குவார்ட்டர்லி. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்று வந்து ஒரு உயர்கல்வித்துறை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன? சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. அந்த நம்பர் பிரகாரம் மட்டும் சொல்லு, நம்பர் மட்டும் சொல்லுங்க.
2: 56.
0: மிகச்சரியான விடை. ஆகஸ்ட் 2025 இந்தியாவில் மொத்தம் 56 மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டெல்லி பல்கலைக்கழகம், பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் ஆகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, ரொம்ப சிம்பிள். ஐஐஎம் என்று வழங்கப்படும் இந்திய மேலாண்மை கழகம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உள்ளது?
1: திருச்சிராப்பள்ளி.
0: திருச்சி. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நாட்டில் மொத்தம் 21 ஐஐஎம்கள் உள்ளன. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன? மொத்தம் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கு?
1: 2.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர்ல ஒன்று இருக்கு. அப்புறம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை செம்மஞ்சேரி உத்தண்டியில் இருக்கு. அதுவும் ஒரு மத்திய பல்கலைக்கழகம் ஆகும். அடுத்த சுற்று, இதுவும் உயர்கல்வியை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற பிரிவின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் 2 மட்டும் சொல்லுங்க. நிறைய இருக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அந்த குரூப் மட்டும் சொன்னீங்கன்னா அப்புறம் குரூப் பேர் மட்டும். மேலாண்மை கழகம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உள்ளது?
1: திருச்சிராப்பள்ளி.
0: திருச்சி. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நாட்டில் மொத்தம் 21 ஐஐஎம்கள் உள்ளன. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன? மொத்தம் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கு?
1: 2.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர்ல ஒன்று இருக்கு. அப்புறம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை செம்மஞ்சேரி உத்தண்டியில் இருக்கு. அதுவும் ஒரு மத்திய பல்கலைக்கழகம் ஆகும். அடுத்த சுற்று, இதுவும் உயர்கல்வியை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற பிரிவின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் 2 மட்டும் சொல்லுங்க. நிறைய இருக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அந்த குரூப் மட்டும் சொன்னீங்கன்னா அப்புறம் குரூப் பேர் மட்டும் சொன்னீங்கன்னா
3: போறோம். ஐஏஎம் சார்.
0: அப்புறம்
3: ஐஐடி.
0: அவ்வளோதான், போர் சிம்பிள். 2 அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நான் ஓரளவுக்கு சொல்கிறேன். நான் மற்றதெல்லாமோ ஐஐடிஸ், எய்ம்ஸ்ன்னு சொல்கிறோம் பற்றியா, அதுவும் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தான். அப்புறம் ஐஏஎம்ஸ், என்ஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதுக்கப்புறம் ஐஐஐடிஸ், அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், இவைகள் எல்லாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற பிரிவின் கீழ் வருகின்றது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தை தெரிந்து கொள்வதற்கும் ஏற்றுமதியை உயர்த்துவதற்கும் இந்திய இளைஞர்களை தயார்படுத்தவும் ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்வதற்கும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் எனப்படும் இந்திய பன்னாட்டு வர்த்தக கழகம் இந்தியாவில் எந்தெந்த நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் எங்கெங்கே இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த கேள்வி பி அணியினருக்கு.
1: காக்கிநாடா, டெல்லி, கல்கத்தா, குஜராத்.
0: மிகச்சரியான விடை. புதுடெல்லி, கொல்கத்தா, காக்கிநாடா மற்றும் குஜராத்தில் வந்து காந்தி நகர் ஆகிய இடங்களில் இது செயல்படுகிறது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. முதல் இந்திய தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? Where was India's first IIT established and at which place?
1: ஐஐடி காரக்பூர்.
0: சூப்பர்.
1: 1900

0: 51 கூட கரெக்ட் தான், சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். முதல் இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி கரக்பூர் இங்கே தான் தொடங்கப்பட்டது. இது 1950 மே மாதம் கரக்பூரில் நிறுவப்பட்டு 1951 முறைப்படி திறந்து வைக்கப்பட்டது. 1961 இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்டது. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
1: 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 50 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 145 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 115 பாயிண்ட்ஸ்.
0: இது வரைக்கும் வந்து ஏ டீம் வந்து 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள், பி அணியினர் 145 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அடுத்தபடியாக சி அணியினர் 115 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்த சுற்று வந்து இது ஒரு பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா, அதை பற்றி ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஏஎஸ் இது இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இதன் தெற்கு மண்டல பிராந்திய அலுவலகம் எங்குள்ளது? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் உடைய சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் எங்க இருக்கு? இப்போ பி அணியினர் நீங்கள் முயற்சி பண்ணலாம்.
2: சென்னை
0: சரியான விடைதான். நீங்கள் சி அணியினர்
2: தரமணி சென்னை.
0: சென்னை தரமணி. பி அணியினர் மற்றும் சி அணியினர் தலா 5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சென்னையில் உள்ளது, சிஐடி கேம்பஸில் இருக்கிறது, தரமணியில் உள்ளது. அடுத்த கேள்வி பி அணிக்கு வருகின்றது. நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் தேசிய சோதனை இல்லம் இதன் தலைமையகம் எங்குள்ளது? நேஷனல் டெஸ்ட் ஹவுஸோட ஹெட் குவார்டர்ஸ் எந்த இடத்துல இருக்கு?
2: கொல்கத்தா.
0: கொல்கத்தா மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நேஷனல் டெஸ்ட் ஹவுஸின் தென் பிராந்திய அலுவலகம் சென்னையில் தரமணியில் உள்ளது. பிஏஎஸ் அக்ரிடேட்டட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி, இது பிஏஎஸ் அங்கீகாரம் பெற்ற சோதனை மையமும் ஆகும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவின் முதல் நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது, இது எந்த ஆண்டு யாருடைய தேவைக்காக தொடங்கப்பட்டது? இந்த கேள்வி சி அணியினருக்கு. எந்த வருஷம், எந்த தேவைக்காக, யாருடைய தேவைக்காக?
2: 1912 ரயில்வேஸ் தேவைக்காக தொடங்கப்பட்டது.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 1912 கொல்கத்தாவில் இந்திய ரயில்வே துறையின் தேவைகளுக்காக தொடங்கப்பட்டது. இதன் முந்தைய பெயர் கவர்மெண்ட் டெஸ்ட் ஹவுஸ் என்பதாகும். அடுத்த சுற்று வந்து ஒரு இந்திய பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று, நல்ல சுவையான ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து விலக்கினால் கிடைக்கும் பணவீக்கத்திற்கு என்ன பெயர்? இஃப் யூ ரிமூவ் ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைசஸ் ஃப்ரம் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் த இன்ஃபிளேஷன் இஸ் கால்ட் வாட்? இது வந்து ஏ அணியினருக்கு. இந்தியாவின் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தேசிய புள்ளி விவர அலுவலகம் காலாண்டு முடிந்த பின்பு எப்பொழுது வெளியிடுகிறது? ஒவ்வொரு குவார்டருடைய ஜிடிபியும் இந்த குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்போ சமீபத்தில் 31 முடிஞ்சது, அதனுடைய இப்போ Q4 உடைய ஜிடிபி எப்போ வரும்?
2: 2 இடைவேளையில்.
0: 2 எப்போன்னு சொல்லுங்க. ஒரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 2 ஓகே.
2: ஒரு 5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம்.
0: அதாவது காலாண்டு முடிந்த மாதத்திலிருந்து 2 கடைசி வாரத்தில் வெளியிடுகிறது. உதாரணமாக செப்டம்பர் மாதம் 30 முடிந்த 2 காலாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நவம்பர் மாதம் கடைசியாக வெளியிடும் ஒரு கணக்குக்கு. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. நுகர்வோர் விலை குறியீட்டுக்கு முன்பாக இந்தியாவின் முதன்மை பணவீக்க குறியீட்டு அளவாக எந்த குறியீடு இந்திய ரிசர்வ் வங்கியால் பணவியல் கொள்கைக்காக முக்கிய இலக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது? பிஃபோர் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் விச் இண்டெக்ஸ் வாஸ் யூஸ்ட் அஸ் இந்தியாஸ் பிரைமரி இன்ஃபிளேஷன் கேஜ் பை ஆர்பிஐ?

0: எஸ்எம்இ.
1: அவ்வளோதான், பிரைமரியா மெயின் போர்டு எஸ்எம்இ தான் பிரைமரியா, சரிங்களா? மெயின் போர்டு ஐபிஓ அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. இந்தியாவில் ஒரு மெயின் போர்டு ஐபிஓவில் ஒரு ஆங்கர் இன்வெஸ்டர் குறைந்தபட்சம் எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும்? அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர் மஸ்ட் இன்வெஸ்ட் மினிமம் ஆஃப் ஹவு மச் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் இன் அ மெயின் போர்டு ஐபிஓ?
0: 10 crores.
1: எக்ஸலன்ட் ஆன்சர் பி அணியினர். 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, ரொம்ப சிம்பிள்மா இதுவும். சில்லறை தனிநபர் முதலீட்டாளர் ஒரு மெயின் போர்டு ஐபிஓவில் அதிகபட்சம் எவ்வளவு ரூபாய்களை முதலீடு செய்யலாம்? ஹவு மச் மேக்சிமம் ஏ ரீட்டைல் இன்வெஸ்டர் கேன் இன்வெஸ்ட் இன் அ மெயின் போர்டு ஐபிஓ?
0: 2 lakhs.
1: எக்ஸலன்ட் ஆன்சர், 2 lakhs இஸ் த ரைட் ஆன்சர். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு, இந்தியாவின் முதன்மை பங்கு வெளியீட்டுக்கு மெயின் போர்டு ஐபிஓ விண்ணப்பிக்கும் ஒரு நிறுவனம் வெளியீட்டுக்கு பின் செலுத்தப்பட்ட மூலதனமாக பெய்டப் கேபிட்டல் ஆப்டர் இஷ்யூ குறைந்தபட்சம் எவ்வளவு கோடி ரூபாயை கொண்டிருக்க வேண்டும்? டு குவாலிஃபை ஃபார் அ மெயின் போர்டு ஐபிஓ எ கம்பெனி மஸ்ட் ஹாவ் அ மினிமம் போஸ்ட் பெய்டப் கேபிட்டல் ஆஃப் ஹவு மச் க்ரோர்ஸ்?
2: 10 crores.
1: 10 crores இஸ் த ரைட் ஆன்சர். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, தற்பொழுது அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் வைக்கப்படும் வைப்பு தொகைக்கு அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாய் வரை காப்பீடு செய்யப்படுகிறது? நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் எவ்வளவு மேக்சிமம் இன்சூரன்ஸ் கிடைக்கும்?
0: 5 lakhs.
1: 5 lakhs கரெக்ட், மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. சென்னைக்கு அருகாமையில் இருக்கும் சாத்தான்காடு என்பது எதற்கு பெயர் பெற்றது? ஒரு வணிகம், அது எந்த வணிகம் அப்படின்னு சொல்லணும். சாத்தான்காடு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாத்தான்காடு எதற்கு பெயர் பெற்றது சொல்லுங்க. ஒரு ட்ரேடு நடக்குதுங்க. சரி, நீங்கள் ஏ அணியினர்?
2: அயன் அண்ட் ஸ்டீல்.
1: அயன் அண்ட் ஸ்டீல் டீலர்ஸ், ஸ்டாக் யார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய முடிவை இப்போ பார்க்கலாம்.
3: 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 75 points, பி டீம் ஸ்கோர் 185 points, சி டீம் ஸ்கோர் 155 points. பி டீம் 185 points எடுத்து லீடிங்ல இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 150.
1: எதற்கு பெயர் பெற்றது? ஒரு வணிகம், அது எந்த வணிகம் அப்படின்னு சொல்லணும். சாத்தான்காடு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாத்தான்காடு எதற்கு பெயர் பெற்றது சொல்லுங்க. ஒரு ட்ரேடு நடக்குதுங்க. சரி, நீங்கள் ஏ அணியினர்?
2: அயன் அண்ட் ஸ்டீல்.
1: அயன் அண்ட் ஸ்டீல் டீலர்ஸ், ஸ்டாக் யார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும். ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய முடிவை இப்போ பார்க்கலாம்.
3: 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 75 points, பி டீம் ஸ்கோர் 185 points, சி டீம் ஸ்கோர் 155 points. பி டீம் 185 points எடுத்து லீடிங்ல இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 155 points.
1: 185 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். அவர்களுக்கு அடுத்து மிக அருகாமையிலேயே 155 மதிப்பெண்களுடன் சி அணியினர் 2nd இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
4: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் PN வெங்கடேஷ், ஜி தியானேஷ், M வாணிஸ்ரீ, வி கிருபாநிதி, S தாரணி, T வைகுண்ட செல்வி.

கல்வியியல் துறையில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகின்றேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி இருந்தால் உயர்வு உறுதி. மனித வாழ்வில் உயர்விற்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது கல்வியாகும். உலகம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதோ அதற்கு முக்கிய காரணம் கல்விதான். கல்வி இல்லாமல் மனிதன் முழுமையான வாழ்க்கையை வாழவே முடியாது. கல்வி என்பது ஒரு மனிதனை அறிவுள்ளவராக மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளும் ஒழுக்கங்களும் கொண்டவராகவும் மாற்றுகிறது. இன்றைய உலகில் கல்வி என்பது ஒரு தேர்வு அல்ல, அது ஒரு அவசியம். பழைய காலங்களில் கல்வி சிலருக்கே கிடைத்தது, ஆனால் இன்று கல்வி அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக மாறியுள்ளது. இதன் மூலம் சமூகம் முழுவதும் முன்னேற்றம் அடைகிறது. கண்ணுடையோர் என்போர் கற்றோர் என்று கூறப்படுகிறது. மனிதனுக்கு கண் எவ்வாறு உலகத்தை காண உதவுகிறதோ கல்வி அவ்வாறே வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது. கல்வி இல்லாதவன் இருளில் வாழ்வனுக்கு ஒப்பாவான். கல்வி மனிதனுக்கு உண்மை அறிவை அளிக்கிறது. அது வாழ்க்கையின் நோக்கத்தை புரிய வைக்கிறது. கல்வி இல்லாமல் வாழும் வாழ்க்கை அர்த்தமற்றதாகும். கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல, அது மனிதனுக்கு சிந்திக்கும் திறனையும் பகுத்தறிவு திறனையும் அளிக்கிறது. நல்லது கெட்டது, உண்மை பொய், நன்மை தீமை ஆகியவற்றை வேறுபடுத்தி கொள்ளும் திறன் கல்வியின் மூலமே அனைவருக்கும் கிடைக்கிறது. ஒரு கல்வியுள்ள மனிதன் எந்த சூழ்நிலையிலும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இதனால் அவன் வாழ்க்கையில் தவறுகளை குறைத்து கொண்டு வெற்றியை அடைகிறான். மனித சமூகம் இன்று நாகரிகமாக வளர்ந்ததற்கு முக்கிய காரணமே கல்விதான். கல்வி மனிதனை வன்முறையிலிருந்து விலக்கி அமைதியான வாழ்வை நடத்த கற்றுத்தருகிறது. சமூக ஒற்றுமையும் மனித நேயமும் கல்வியின் மூலம் மட்டுமே வளர்கின்றன. நாம் இன்று அறிந்திருக்கும் பல விஷயங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் பங்களிப்புகளால் கிடைத்தவை. அவர்கள் எழுதிய நூல்கள் கல்வியின் மூலம் பல தலைமுறைகளுக்கு பரிமாறப்படுகின்றன. இதனால் கல்வி ஒரு காலத்தை கடக்கும் பாலமாக விளங்குகிறது. கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில் முடிவடையும் ஒன்று அல்ல. மனிதனின் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உலகம் தினமும் புதிய மாற்றங்களை காண்கிறது. அதற்கேற்ப நாமும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சாகும் வரை கற்றல் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். கல்வி கற்றவனுக்கு உலகம் முழுவதும் கதவுகள் திறக்கிறது. அவன் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு மதிப்பும் புகழும் பெறுகிறான். அவன் எல்லா நாடுகளையும் தன்னுடைய நாடாகவே கருதுகிறான். இது கல்வியின் மிகப்பெரிய சிறப்பும் மற்றும் புகழும் ஆகும். கற்ற கல்வியை நடைமுறையில் பயன்படுத்துவது மிகவும் அவசியம். கற்றதை செயல்படுத்தாதவன் கற்றதன் பயனை பெற முடியாது. அதனால்தான் கற்றதை செயலாக்குவது கல்வியின் உண்மையான நோக்கமாகும். கல்வி மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. அது மனிதனை நல்லவராக மாற்றுகிறது. நேர்மை, நீதிமுறை, அன்பு, கருணை ஆகிய பண்புகள் கல்வியின் மூலம் மட்டுமே வளர்கின்றன. ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அதன் கல்வி நிலையை பொறுத்தது. கல்வி பெற்ற சமூகமே முன்னேற்றம் அடையும். கல்வி இல்லாத சமூகம் பின்தங்கிவிடும். இதுவே நிதர்சன உண்மை. செல்வம் அழியும், ஆனால் கல்வி அழியாது. கல்வி மனிதனுடன் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அது ஒருபோதும் களவாடப்பட முடியாது. அத்தகைய சிறப்பு கல்விக்கு எப்போதும் உண்டு. கல்வி மனிதனின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாகும். ஒரு மனிதன் தன்னுடைய திறமைகளை கண்டறிந்து வளர்த்து கொள்ள கல்வி உதவுகிறது. கல்வி இல்லாமல் ஒருவர் தன்னுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. கல்வி மனிதனுக்கு தன்னம்பிக்கையை அளிக்கிறது. தன்னம்பிக்கை உள்ளவன் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். கல்வி மனிதனை தன்னிறைவு அடைய செய்கிறது. இன்றைய உலகில் கல்வி தொழில் வாழ்க்கைக்கு அடிப்படையாக உள்ளது. கல்வி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றன. கல்வி இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை பெறுவது கடினமாக அமைகிறது. கல்வி தொழில்நுட்ப அறிவையும் திறமைகளையும் வழங்குகிறது. இது மனிதனை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுகிறது. குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றுவதற்கு கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் சக்தியாகும். கல்வி மூலம் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியும். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை கல்வி வழங்குகிறது. கல்வி பெண் ஆண் என்ற வேறுபாட்டையும் குறைக்கிறது. பெண்கள் கல்வி கற்றால் குடும்பமும் சமுதாயமும் சேர்ந்து முன்னேறும். பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி மிகவும் அவசியமானது. கல்வி கற்ற பெண்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ முடியும். அவர்கள் குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதோடு சமூக முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கின்றனர். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பமே கல்வி கற்றதற்கு சமம் என்று கூறப்படுகிறது. கல்வி மனிதனுக்கு ஒழுக்க நெறிகளை கற்றுத்தருகிறது. அது நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குகிறது. கல்வி பெற்றவர்கள் சமுதாயத்தில் நல்ல குடிமக்களாக விளங்குகின்றனர். அவர்கள் சட்டத்தை மதிப்பார்கள், மற்றவர்களை மதிப்பார்கள், சமுதாய நலனில் அக்கறை கொள்வார்கள். கல்வி மனிதனை தனது கலாச்சாரத்தை அறிய செய்கிறது. பாரம்பரியம், மரபுகள், பண்பாடு ஆகியவற்றை கல்வி மூலம் கற்றுக்கொள்கிறோம். இதன் மூலம் நமது அடையாளத்தை நாம் பாதுகாக்க முடிகிறது. கல்வி இல்லாமல் கலாச்சாரம் அழிந்துவிடும் அபாயமும் உள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு கல்வி அடிப்படையாகும். உலகில் ஏற்பட்டுள்ள கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கல்வியின் பயனாகும். மருத்துவம், தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு போன்ற துறைகள் அனைத்தும் இன்று கல்வியின் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளன. கல்வி மனிதனுக்கு மனிதநேயத்தை கற்றுத்தருகிறது. பிறரை புரிந்து கொள்ளும் திறன், உதவு மனப்பான்மை ஆகியவை கல்வியின் மூலம் உருவாகின்றன. கல்வி மனிதனை நல்ல மனம் கொண்டவராக மாற்றுகிறது. கல்வி மனிதனுக்கு பொறுப்புணர்வை ஏற்படுத்துகிறது. குடும்பம், சமூகம், நாடு ஆகியவற்றின் மீது பொறுப்பு உணர்வை வளர்க்கிறது. கல்வி பெற்றவர்கள் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து

செயல்படுவார்கள். கல்வி மனிதனுக்கு தலைமைத்திறனை வளர்க்கிறது. நல்ல தலைவர்களை உருவாக்க கல்வி உதவுகிறது. ஒரு நல்ல தலைவர் சமுதாயத்தை முன்னேற்றுவார். அத்தகைய தலைவர்களை உருவாக்குவது கல்விதான். கல்வி மனிதனை அமைதியான வாழ்வுக்கு வழி நடத்துகிறது. அது வன்முறையை குறைத்து அமைதியை வளர்க்கிறது. கல்வி பெற்றவர்கள் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புவார்கள். கல்வி மனிதனுக்கு உலகளாவிய பார்வையை அளிக்கிறது. உலகில் என்ன நடக்கும்

கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற குரல் கற்றதை வாழ்க்கையில் நடைமுறையில் படுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. கல்வி மனிதனின் வாழ்வியல் நெறியை அமைக்கிறது. அது மனிதனை நல்ல வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை உருவாக்குகிறது. கல்வி இல்லாமல் வாழும் வாழ்க்கை திசை தெரியாத படகு போன்றது. கல்வி அந்த படகிற்கு வழிகாட்டும் திசை காட்டியாகும். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த செல்வம் அழிந்து விடலாம், ஆனால் கல்வி மூலம் பெற்ற அறிவும் புகழும் அழியாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அறிஞர்கள் இன்று வரை நினைவு கூறப்படுவதற்கு காரணம் அவர்கள் கல்வி மூலம் செய்த பங்களிப்புகள் தான். கல்வி சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாகும். அது மூடநம்பிக்கைகளை நீக்குகிறது, அறிவியல் சிந்தனையை வளர்க்கிறது. கல்வி பெற்ற சமூகம் முன்னேற்றம் அடையும், கல்வி இல்லாத சமூகம் பின்தங்கிவிடும். கல்வி மனிதனுக்கு வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. அது சரியான இலக்கை தேர்ந்தெடுக்க வழிகாட்டுகிறது. கல்வி பெற்றவன் தனது வாழ்க்கையை திட்டமிட்டு முன்னேற முடியும். ஒரு மனிதனுக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனை ஒருபோதும் காப்பாற்றுவது கல்வியே. சிக்கல்கள் வரும்போது கல்விதான் உதவும். அது சரியான தீர்வை கண்டுபிடிக்க உதவுகிறது. நாம் பெறும் கல்வி நமக்கு மட்டும் அல்ல, அது எதிர்கால தலைமுறைக்கும் ஒரு பரிசாகும். நாம் கற்றதை அடுத்த தலைமுறைக்கு பகிர்ந்தால் சமூகம் மேலும் முன்னேறும். மொத்தத்தில் கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தியாகும். அது அறிவையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் புகழையும் தருகிறது. கல்வி இல்லாத வாழ்க்கை இருள் நிறைந்தது, கல்வி உள்ள வாழ்க்கை ஒளி நிறைந்தது. கல்வி மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. எனவே ஒவ்வொருவரும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்பது கண் மட்டுமல்ல, அது மனிதனின் உயிர். கல்வி இல்லாமல் வாழ்வது ஒளி இல்லா உலகில் வாழ்வதற்கு சமம். கற்றல் என்பது முடிவில்லாத பயன். கல்வி பெற்றவன் உயர்வான், கல்வி இல்லாதவன் தாழ்வான். முடிவாக நான் சொல்ல விரும்புவது, கல்வி என்பது ஒரு சான்றிதழ் அல்ல, அது ஒரு சக்தி. கல்வி என்பது ஒரு வாய்ப்பல்ல, அது ஒரு பொறுப்பு. கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் ஒளி. நாம் அனைவரும் கல்வியின் ஒளியில் நமது வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவி.
1: கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் ஒளி. நாம் அனைவரும் கல்வியின் ஒளியில் நமது வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜனனி சண்முகம். நான் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த மாணவி. 3ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டியல் துறையில் பயில்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு அழுத்தத்தை வெல்லும் மன வலிமை. இன்றைய வேகமான உலகில் மனிதன் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக மன அழுத்தம் திகழ்கிறது. மன அழுத்தத்தின் ஆங்கில வார்த்தை ஸ்ட்ரெஸ். தொழில்நுட்ப முன்னேற்றம், போட்டி நிறைந்த வாழ்க்கை, பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பொறுப்புகள் போன்ற பல காரணங்களால் மனிதன் மன அமைதியை இழந்து வருகிறான். மன அழுத்தம் என்பது வெளிப்புற சூழல்களால் மனித உலகில் உருவாகும் அழுத்தமாகும். இது உடலையும் மனதையும் பாதிக்கும் ஒரு நிலையாகும். மன அழுத்தம் என்றால் என்ன? மனம் அழுத்தம் என்பது மனிதன் தனது திறனை மீறிய சவால்களை எதிர்கொள்ளும் போது ஏற்படும் ஒரு உள் அழுத்தமாகும். ஒரு பொன்மொழி சொல்லட்டுமா, மனம்தான் மனிதனின் முதன்மை. மனம் பாதிக்கப்பட்டால் வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்படும். மன அழுத்தத்தால் பல காரணங்கள் ஏற்படுகிறது. பணிச்சுமை, அதிக நேரம் வேலை செய்தல், நேர அழுத்தம், எதிர்பார்ப்புகள் போன்ற பணிச்சுமைகள் மன அழுத்த காரணங்களுக்காக ஏற்படுகிறது. குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார அழுத்தம், உறவு சிக்கல்கள், கல்வி அழுத்தம், மாணவர்களுக்கு தேர்வு பயம், போட்டி, சமூக அழுத்தம், மற்றவர்களுடன் ஒப்பிடுதல், தொழில்நுட்ப அழுத்தம், மொபைல், சமூக வலைதளங்கள், இப்படின்னு நிறைய இருக்கு. மன அழுத்தத்தின் விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மன அழுத்தம் உடல் மற்றும் மனதில் பல தீமைகளை ஏற்படுத்துகிறது. கவலை, கோபம், குறைவான உறக்கம், மனச்சோர்வு, உடல் நலம் பாதிப்பு. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. மன அழுத்தத்தால மனநிலை என்ன ஆகும் தெரியுமா? மன அழுத்தம் மனிதனின் எண்ணங்களை பாதிக்குது, எதிர்மறையான சிந்தனைகளை அதிகரிக்குது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இடுக்கண் வருங்கால் நகுக. அதோட பொருள் என்ன தெரியுமா? சிக்கல்களை அமைதியா எதிர்கொள்வதே நல்ல மனநிலைன்னு சொல்லியிருக்காரு. மன அழுத்தத்தால உடல்நிலை பாதிப்புகள் என்னென்னு தெரியுமா? என்னது, மன அழுத்தத்தால உடல்நிலை பாதிக்குமா? அட ஆமாங்க, என்னென்ன பாதிப்புன்னு பார்க்கலாம் வாங்க. தலைவலி, இரத்த அழுத்தம், இதய நோய். மன அமைதியா இருந்தால்

உடலும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? மன அழுத்தத்தால் இளைஞர்களுக்கு எதனால் வருது தெரியுமா? இன்றைய இளைஞர்கள் அதிகமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாறாங்க. வேலையின் அழுத்தம், எதிர்கால பயம், சமூக ஒப்பிடின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இளைஞர்களுக்கு மன அழுத்தம் உருவாக்கத்துக்கான காரணத்துக்கு. மன அழுத்தம் மாணவர்களுக்கு கூட வரும் தெரியுமா? என்னது, மாணவர்களுக்கு கூட வருமா? அட ஆமாங்க, மாணவர்களுக்கு தேர்வு பயம், மதிப்பெண் அழுத்தம். ஒரு பழமொழி இருக்கு சொல்லட்டுமா, முயன்றார் உலகம் வெல்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன அழுத்தம் குடும்பத்திலும் இருக்கு தெரியுமா? என்னது, குடும்பத்திலயும் இருக்கா? அட ஆமாங்க, குடும்ப சூழ்நிலை மன அழுத்தத்தை அதிகரிக்கவும் செய்யும், குறைக்கவும் செய்யும். மன அழுத்தத்தின் ஆழமான இயல்பு என்ன தெரியுமா? மன அழுத்தம் என்பது ஒரு சாதாரணமான உணர்வு அல்ல, அது ஒரு மனிதனின் சிந்தனை, உணர்ச்சி, செயல்கள் அனைத்தையும் பாதிக்கும் ஒரு நிலை. ஒரு சிறிய கவலை கூட தொடர்ந்து இருந்தா பெரிய மன அழுத்தமாக மாறிடுமா? மனதில் எழு எதிர்மறை எண்ணங்களே மன அழுத்தத்தின் மூல காரணமா? நான் இப்போ ஒரு பொன்மொழி சொல்ற பாருங்க, கரெக்டா இருக்கும். எண்ணம் போல் வாழ்வு, எண்ணங்கள் நல்லா இருந்தா மனம் அமைதியா இருக்கும், இல்லையனா மன அழுத்தம் அதிகரிக்கும். மன அழுத்தம் இருப்பவங்க சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? மன அழுத்தம் அதிகமா இருப்பவங்க அதிகமா கவலைப்படுவாங்க, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கும், சிறிய பிரச்சனையை கூட பெருசா நினைப்பாங்க. இதனால அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இழக்கிறாங்க, சிரிப்பை இழக்கிறாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, துன்பம் உறவினும் செய்க துணிவுடன். இதோட பொருள் என்ன தெரியுமா? சிக்கல்களை தைரியமா எதிர்கொள்ள வேணும். மன அழுத்தத்துல இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு இப்ப சொல்றேன் பாருங்க. மன அழுத்தம் அதிகமான போது மனிதன் சீக்கிரமா கோவப்படுமா, சோகமா இருப்பான், தன்னம்பிக்கையை இழப்பான். ஒரு குரல் சொல்றாரு, அடக்கம் அமரருள் உயிக்கும். இதோட பொருள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மன அழுத்தத்தை குறைக்கவும் முக்கிய வழியாகும். மன அழுத்தத்தின் போது நம்ம மற்றவங்களோட ஒப்பிடுவோமா? ஆமாங்க, கண்டிப்பா ஒப்பிடுவோம். இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை மத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுறது தான். அவருக்கு இது இருக்கு, எனக்கு இல்லை, அவர் முன்னேறாரு, நான் முன்னேறல. இந்த எண்ணங்கள் எல்லாம் மன அழுத்தத்தை அதிகரிக்குதான். பொருளல்லவற்றை பொருளொன்று உணரும் மருளுவான் ஆவது அறம். தவறான எண்ணங்களை மன அழுத்தத்தை உருவாக்குதான். சமூக வலைதங்கள் மூலமா கூட மன அழுத்தம் வரும். சமூக வலைதங்கள் தான் முக்கிய காரணமே மன அழுத்தத்துக்கு. பிறர் வாழ்க்கையை பார்த்து ஒப்பிடுறாங்க, போலியான மகிழ்ச்சியை உண்மைன்னு நினைக்கிறாங்க. இதனால தன்னம்பிக்கை குறையுது, இதனால மன அழுத்தம் அதிகமாகுது. தோல்வியின் பயத்தால கூட மன அழுத்தம் வரும். தோல்வி பயம் மன அழுத்தத்தின் முக்கிய காரணமா? நான் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ, அவங்க என்ன அப்படி நினைக்கிறாங்களே, நான் இப்ப என்ன பண்றது இப்படின்னு அதிகம் தோல்வியால பயம் உருங்க. இந்த பயம் மனிதனை செயலுக்க செய்யுது. ஒரு பழமொழி சொல்றேன், தோல்வி வெற்றியின் தாயின்னு சொல்லி இருக்காங்க. எதிர்கால சிந்தனையால கூட மன அழுத்தம் வரும். எதிர்கால பயத்தால கூட மன அழுத்தம் வருமா? அட ஆமாங்க, வேலை கிடைக்குமா, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த பயம் மன அழுத்தத்தை அதிகரிக்குது. தனிமையா இருந்தா கூட மன அழுத்தம் வரும். தனிமை தான் முக்கிய காரணமே மன அழுத்தத்துக்கு. பேச யாரும் இல்லை, உணர்வுகளை பகிர முடியல, இப்படின்னு நிறைய இருக்கு இதுக்கு காரணம். மன அழுத்தத்தால உடல் பழக்க வழக்கங்கள் என்னென்ன ஆகும் தெரியுமா? மன அழுத்தம் உள்ளவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க, குறைவான தூக்கம் தூங்குவாங்க, உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. இதனால மன அழுத்தம் மேலும் அதிகரிக்கும். இவ்வளவு நேரம் எதனால மன அழுத்தம் வருதுன்னு பார்த்தோம். என்னென்ன செஞ்சா மன அழுத்தம் வராதுன்னு பார்க்கலாம் வாங்க. மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்குன்னு பார்க்கலாம். மன அழுத்தம் வாழ்க்கையில வரது இயல்பு, ஆனா அதை சரியா சமாளிக்கலைன்னா அது பெரிய பிரச்சனையா மாறும். நம்மளால மன அழுத்தத்தை தவிர்க்க முடியாது, ஆனா அதை கட்டுப்படுத்த முடியும்ல. நேர்மறையான சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங். மன அழுத்தத்தை குறைக்க முதல் வழி சிந்தனையை நம்ம மாத்தணும். நல்ல எண்ணங்கள் நம் மன அமைதியை தரும், எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தத்தை தான் அதிகரிக்கும். திட்டமிடல், ஆங்கிலத்தில் பிளானிங்னு சொல்லுவாங்க. திட்டமில்லா வாழ்க்கை மன அழுத்தத்தை அதிகரிக்கும். நம்ம தினசரி செய்கிற வேலையை திட்டமிட்டு டைமிங்க்கு செஞ்சோம்னா கரெக்டாக மன அழுத்தமே நமக்கு வராது. முக்கியமானதை முதல்ல செய்யுங்க, இதனால மன அழுத்தம் குறையும். நேர மேலாண்மை, ஆங்கிலத்தில் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நேரம் பொன் போன்றது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் நல்லா பொருந்தும். நேரத்தை சரியா பயன்படுத்தினா நமக்கு வேலையோட அழுத்தம் குறையும், மன அமைதி கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு வேலையை செய்யறதுக்கான டைம் கிடைக்கும். உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்க மிகச்சிறந்த வழியாம். நடைப்பயிற்சி, யோகா, உடற்பயிற்சி. உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. தியானம், மெடிடேஷன். தியானம் மன அமைதியை தரும். சுவாச பயிற்சி, அமைதியா அமர்ந்து கவனம் செலுத்துறது, மனம் தெளிவாகுமா. உறக்கம், ஸ்லீப்பிங். போதுமான உறக்கம் மிக அவசியம். 6 to 8 மணி நேரம் கண்டிப்பா உறங்க வேண்டும். உறக்கம் குறைவானால் மன அழுத்தம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. உணவு பழக்க வழக்கம் மாத்தணும். நம்ம சீரான உணவு சாப்பிட்டா உடல் நலத்தை மேம்படுத்தும், மனநிலைய சீராக்கும். பகிர்வு, ஷேரிங் ப்ராப்ளம்ஸ். முதல்ல ஒரு பிரச்சனை மனசில் வைத்துக்கொள்ளாமல் மற்றவங்கிட்ட பகிரணும். உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட பகிருங்க. நான் எல்லார்கிட்டையும் உங்களை பகிர சொல்லலை. எக்ஸாம்பிளுக்கு நண்பர்கள், குடும்பம், பேச

திறனை வளர்த்துக்கொண்டு மகிழ்ச்சியான மற்றும் சமநிலையான வாழ்க்கையை வாழ்வோம். கடைசியா ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லட்டுமா? மனதில் ஒரு சுமை வந்தால் மௌனமாக நின்று விடாதே, அதை சொல்ல யாரோ இருக்கிறார்கள், அதை கேட்கும் காதுகள் உண்டு. சின்ன சின்ன கவலைகள் சேர்ந்து பெரிய மலை ஆகாதே, நினைத்ததையெல்லாம் மனதில் வைத்து நீயே உன்னை சுமக்காதே, அமைதி உள்ள மனமே வல்லவன் என்று சொன்னார்கள் முன்னோர். அதை நம்பி ஒரு நிமிடம் நின்று உன் மூச்சை நீ கவனித்துப்பார். காலை உதிக்கும் சூரியன் போல உன் நாளையும் ஒளிரச்சை. நேற்றைய கவலை மறைந்துவிட்டு இன்றைய நாளை நிம்மதியாக தொடங்கு. தனிமை என்று நினைத்தாலும் உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் உண்டு. ஒரு வார்த்தை பேசினால் போதும் மன அழுத்தம் பாதி குறையும். நண்பன் தோல், குடும்பம், அன்பு இவை அனைத்தும் தான் உண்மையான மருந்து. மொபைல் உலகை விட்டு விலகு, உண்மை வாழ்க்கையை அணைத்துக்கொள். சிறிய மகிழ்ச்சிகளை கவனித்தால் பெரிய கவலைகள் மறைந்து போகும். சிரிப்பது ஒரு மருந்து என்றால் அதை தினமும் பயன்படுத்தி வாழ். நல்ல எண்ணம் நல்ல வாழ்க்கை தரும் என்று சொல்லும் நம் மரபு, நேர்மறை சிந்தனை வளர்த்தால் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். மன அழுத்தம் வந்தாலும் அது நிரந்தரம் அல்ல, அதை சமாளிக்கும் வலிமை உன் உள்ளத்தில்தான் உள்ளது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஜனனி சண்முகம், ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த மாணவி.

இளைய பாரதம் நிறைவடைகிறது. நேரம் 11:41. ஆகாஷ்வாணி துறைகானம் கேட்கலாம். முதலில் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: வானொலிக்கு 90.
1: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி

0: துரைகானம் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தரிசு நிலங்களில் சூரிய ஒளி மின்திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், நமது சுற்றுச்சூழல் நமது எதிர்காலம் உரை சித்திரம். எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: ஆறு 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 336 பகுதி. 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில்
3: கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, திணை, குதிரைவாளி ஆகிய 6 பயிர்களை உள்ளடக்கியது தான் சிறுதானியங்கள்னு சொல்றோம்.
4: சிறுதானிய சாகுபடிக்கு செம்மண் சார்ந்த மணற்பாங்கான மண் செட் ஆகும்.
5: தமிழ்நாடு வேளாண் துறையில நுண்ணூட்ட கலவை சிறுதானியங்களுக்கு இருக்கு. பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்டம் எல்லாத்தையுமே அந்த கலவையே கொடுத்துரும்.
0: தொகுப்பு நிகழ்ச்சி பங்கேற்போர் திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை அறிவியலாளர் தலைவர் வி சுரேஷ், திட்ட உதவியாளர் ப சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா ஐஸ்வர்யா, ப நாராயணன், த மார்க்ரெட் ஆகியோர். 8:05, 9:15 திரைகானம் கேட்கலாம். 8:45 அக்காடியா ஆங்கில நிகழ்ச்சி, டாம் ஸ்டாப்பர்ட் அவர்கள் எழுதிய நாடகம் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் டாக்டர் பத்மா வி மெக்கர்டிஷ். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் HM ஸ்மிதா, சிந்து சுஜேதன் ஆகியோரின் வயலின் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும்.
6: This is Akashvani, the news read by Naresh Mago. The Supreme Court of India has declined to interfere with the Election Commission of India's decision to appoint only central government employees as counting supervisors. A bench comprising Justice P.S. Narasimha and Justice Joyamalia Bagchi directed that the Commission's guidelines must be strictly followed. The ruling comes as a setback for the Trinamool Congress, which had challenged the move. During the hearing, Justice Bagchi observed that the choice of officials rests with the Election Commission. Counsel for the Commission clarified that returning officers are state government employees and are responsible for appointing other officials. In its order, the Apex Court reiterated that the Election Commission circular must be implemented in letter and spirit. Repolling is underway at 15 booths across 2 constituencies in West Bengal since 7 this morning. Of these, 11 booths are in Paschim Magrahat and 4 in the Diamond Harbour Assembly constituency. The Election Commission has recorded a voter turnout of 16.23% till 9 a.m. The Commission ordered the repoll after irregularities were reported at these booths. Punjab police has filed FIRs under non-bailable sections against Rajya Sabha MP Sandeep Pathak, who had recently joined the BJP, along with 6 other Rajya Sabha MPs of Aam Aadmi

0: இதுவரை சங்கீத சாரலில் எல் வெங்கட்ரமணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில்
2: கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, திணை, குதிரைவாளி ஆகிய 6 பயிர்களை உள்ளடக்கியதான் சிறுதானியங்கள்னு சொல்றோம்.
3: சிறுதானிய சாகுபடிக்கு செம்மண் சார்ந்த மணற்பாங்கான மண் செட் ஆகும்.
4: தமிழ்நாடு வேளாண் துறையில நுண்ணூட்ட கலவை சிறுதானியங்களுக்கு இருக்கு. பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்டம் எல்லாத்தையுமே அந்த கலவையே கொடுத்துரும்.
5: சிறுதானியங்கள் சேமிக்க கொண்டு போறப்போ அந்த அறையை வந்து சுத்தமா வச்சிட்டு இருக்கணும். ரேக் மாதிரி நம்ம செஞ்சு அதன் மேலதான் அடுக்கணும்.
0: இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
6: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்க்ரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்க்ரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய்மால்யா பாக்சி அமர்

0: வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர், அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான

செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிய 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங்க்நௌபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர்

0: தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று பலத்த காற்று, மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். ஒடிஷா கடலோர பகுதிகள், வடகடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு வங்க கடலோர பகுதிகள், வடமேற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், வடகிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் ஒடிஷா கடலோர பகுதிகள், மேற்கு வங்க கடலோர பகுதிகள், வடமேற்கு வங்க கடற்பரப்பு, வடகிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை மறுநாள் 4 அன்று பலத்த காற்று, மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். ஒடிஷா கடலோர பகுதிகள், மேற்கு வங்க கடற்பரப்பு, வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், வடகிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் லட்சுமிபுரம் முதல் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடற்பரப்பில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 பகுதிகளில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் ஒடிஷா கடலோர பகுதிகள், மேற்கு வங்க கடலோர பகுதிகள், வடமேற்கு வங்க கடற்பரப்பு, வடகிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை மறுநாள் 4 அன்று பலத்த காற்று, மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். ஒடிஷா கடலோர பகுதிகள், மேற்கு வங்க கடற்பரப்பு, வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், வடகிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் லட்சுமிபுரம் முதல் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடற்பரப்பில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். நாளை இரவு 7 வரை விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்துக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.8 முதல் 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் வெதுகொள்ளப்பளம் வரை அலைகளின் வேகம் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கோரமண்டல் முதல் அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் பகுதிகளில் அலைகளின் வேகம் நிசாம்பட்டினம் வரை 0.9 முதல் 1.1 மீட்டராக நாளை இரவு 7 வரை இருக்கும் வாய்ப்புண்டு. விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். வாலியேற்றிய பாடல் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடியவர்கள் TM சௌந்தரராஜன் குழுவினர்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். நேரம் 1:35. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டம். மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் கடந்த ஆண்டு சூரிய சக்தியை மேம்படுத்துவதற்காக பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மத்திய அரசு கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் அல்லது குசும் திட்டத்தை இந்தியாவில் சூரிய சக்தி உற்பத்தியை மேலும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இது விவசாயிகளுக்கு சூரிய ஒளி விவசாயத்தின் பலன்களை வழங்குகிறது. இந்த திட்டத்திற்கு புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் பொறுப்பாகும். இத்திட்டத்தின் மூலம் தரிசாக இருக்கும் நிலங்களில் 10,000 MW சோலார் ஆலைகள் அமைக்கப்படும். மேலும் அரசின் ஆழ்குழாய் கிணறுகள் மற்றும் தற்போதுள்ள பம்புகள் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் மாற்றப்படும். சோலார் பம்புகள் அமைக்க விவசாயிகளுக்கு 60% மானியம் கிடைக்கும். அது அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மானியத்தை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும். செலவில் 30% வங்கிக் கடனாக பெறப்படும். எனவே மீதமுள்ள 10% மட்டுமே விவசாயிகள் ஏற்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டம் 3 கூறுகளை உள்ளடக்கியது. கூறு ஏ, 2 MW வரை திறன் கொண்ட சிறிய சூரிய மின் நிலையங்களை நிறுவுவதன் மூலம் 10,000 MW சூரிய சக்தியை சேர்த்தல். கூறு பி, 20 லட்சம் தனித்த சூரிய சக்தியில் இயங்கும் விவசாய பம்புகளை நிறுவுதல். கூறு சி, தற்போதுள்ள 20% மானியம் கிடைக்கும். அது அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மானியத்தை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும். செலவில் 30% வங்கிக் கடனாக பெறப்படும். எனவே மீதமுள்ள 10% மட்டுமே விவசாயிகள் ஏற்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டம் 3 கூறுகளை உள்ளடக்கியது. கூறு ஏ, 2 MW வரை திறன் கொண்ட சிறிய சூரிய மின் நிலையங்களை நிறுவுவதன் மூலம் 10,000 MW சூரிய சக்தியை சேர்த்தல். கூறு பி, 20 லட்சம் தனித்த சூரிய சக்தியில் இயங்கும் விவசாய பம்புகளை நிறுவுதல். கூறு சி, தற்போதுள்ள 15 லட்சம் கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளை சூரியமயமாக்கல். 28,250 MW வரையிலான பரவலாக்கப்பட்ட சூரிய மின்சக்தி உற்பத்தியை உள்ளடக்கிய விவசாயி சார்ந்த திட்டமாகும். கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியான் அதாவது குசும் திட்டம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தை வழங்கும். மேலும் அவர்களின் தரிசு நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி திட்டங்கள் மூலம் கூடுதல் மின்சாரத்தை விற்கும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குகிறது. 20 லட்சம் விவசாயிகளுக்கு முழுமையான சோலார் பம்புகளை நிறுவுவதற்கான உதவியை வழங்கும் திட்டத்திற்கான நோக்கத்தை அரசு விரிவுபடுத்தியுள்ளது. மேலும் 15 லட்சம் விவசாயிகளுக்கு அவர்களின் கிரிட் இணைக்கப்பட்ட பம்ப் செட்டுகளை சூரிய ஒளியில் இணைக்க உதவி வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகள் தங்களது தரிசு நிலங்களில் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறனை அமைத்து அதனை மின்கட்டணத்திற்கு விற்க முடியும். இது சூரிய சக்தி உற்பத்தியை பரவலாக்குவதற்கு உதவும். இத்திட்டத்தால் விவசாயத்துறையில் டிஸ்காம்களின் மானியச் சுமை பெரிய அளவில் குறையும். இது இந்தியாவில் வளர்ந்து வரும் பசுமை பொருளாதாரத்திற்கு ஒரு நிரப்புதலை வழங்கும். இந்த திட்டத்தில் நேரடி வேலைவாய்ப்பும் உள்ளது. 1 MW சிறிய திறன் கொண்ட சோலார் நிறுவனங்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. எனவே சுய வேலைவாய்ப்பை அதிகரிப்பதுடன் திறன் மற்றும் திறனற்ற தொழிலாளர்களுக்கு 7.55 லட்சம் வேலைவாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்க வாய்ப்புள்ளது.

0: இத்திட்டத்தை செயல்படுத்துவதால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் மற்ற நன்மைகளில் நீர் சேமிப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் திறன் ஆகியவை அடங்கும். சோலார் பம்புகள் டீசல் பம்புகளை இயக்குவதற்கு டீசலில் ஏற்படும் செலவை மிச்சப்படுத்தும். இது சோலார் பம்புகள் மூலம் விவசாயிகளுக்கு நம்பகமான நீர்ப்பாசனத்தை வழங்குவதுடன் டீசல் பம்புகள் இயக்குவதால் தீங்கு விளைவிக்கும் மாசுபாட்டை தடுக்கும். தனித்த சோலார் விவசாய பம்புகளின் டெண்டர் அல்லது பெஞ்ச்மார்க் செலவில் எது குறைவாக இருந்தாலும் மத்திய அரசு மத்திய நிதி உதவியை CFA வழங்கும். இந்த திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நாடு முழுவதும் சோலார் பம்புகள் மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவதற்காக தொடங்கப்பட்டது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாப்யான் திட்டம் பற்றி கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Naresh Mago. The Supreme Court of India has declined to interfere with the Election Commission of India's decision to appoint only central government employees as counting supervisors. A bench comprising Justice P.S. Narasimha and Justice Joymalia Bagchi directed that the Commission's guidelines must be strictly followed. The ruling comes as a setback for the Trinamool Congress, which had challenged the move. During the hearing, Justice Bagchi observed that the choice of officials rests with the Election Commission. Counsel for the Commission clarified that returning officers are state government employees and are responsible for appointing other officials. In its order, the apex court reiterated that the Election Commission circular must be implemented in letter and spirit. The Supreme Court has said that no further order was required on the plea filed by the All India Trinamool Congress challenging the dismissal of its petition by the Calcutta High Court. The petition was against a circular issued by the Election Commission of India on deployment of central government personnel for vote counting in West Bengal. Polling for the 294-member West Bengal Assembly was held in two phases on April 23 and April 29. Counting of votes will take place on May 4. Nearly 37% voting turnout has been recorded till 11 a.m. in re-poll in 15 booths of two Assembly constituencies in West Bengal's South 24 Parganas district. Magrahat Paschim registered 38.2% voter turnout, while in Diamond Harbour it was 35.92%. In Kerala, all arrangements have been completed for the counting of votes polled in the assembly elections held across 140 constituencies on April 9. Chief Electoral Officer Ratan U. Kelkar informed that counting will begin at 8 a.m. on Monday at 140 counting centres set up across 43 locations. Field operations for the house listing and housing census under Phase 1 of Census 2027 commenced in Andhra Pradesh, Arunachal Pradesh, Haryana, Chandigarh, Madhya Pradesh and Chhattisgarh yesterday. The exercise will continue till the 30th of this month. Meanwhile, the self-enumeration facility has also begun in the municipal corporations of Delhi, Rajasthan, Maharashtra, Meghalaya and Jharkhand. The online facility will remain open till the 15th of this month. In Bihar, the first phase of Census 2027 began today with the commencement of house listing and housing enumeration across the state. The second phase of Census 2027 is scheduled to be conducted in February next year. Lok Sabha Speaker Om Birla has reconstituted four parliamentary committees for the year 2026-27. Lok Sabha BJP MP Dr. Sanjay Jaiswal has been appointed as a chairperson of the Committee of Estimates comprising 30 members of the lower house. The Committee on Public Undertakings comprising 15 members from Lok Sabha and 7 from Rajya Sabha will be headed by BJP MP Bajayant Panda. Mr. Birla has appointed Congress MP from Lok Sabha KC Venugopal as the chairperson of the Public Accounts Committee, while the Committee on the Welfare of Scheduled Castes and Scheduled Tribes will be headed by Lok Sabha BJP MP Faggan Singh Kulaste. The term of these committees will be from the 1st of this month to the 30th of April next year. Punjab Police has filed FIRs under non-bailable sections

0: நமது சுற்றுச்சூழல் நமது எதிர்காலம் சித்திரம். எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன்.
1: ஒரு நாள் என் மகன், அம்மா இங்கே பாரு, உலகத்திலேயே மிகவும் உயரமான கட்டிடங்கள் நிரம்பிய நகரம் என்று ஒரு காணொளி காட்சியை போட்டு காண்பித்தான்.
2: எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் அவை! அனைத்தும் போட்டி போட்டுக் கொண்டு வெண்ணெய் முட்டும் கோபுரங்கள் போல் வரிசையாக நிற்க, சாலை முழுவதும் கண்ணை பறிக்கும் அலங்கார மின் விளக்குகள் ஒளிர, பளபளக்கும் அழகிய கண்ணாடி வீடுகள் மிளிர, வழுக்கும் தார் ரோடுகள் தெரிக்க, உண்மையில் இது நம் உலகம்தானா என்கிற பிரமிப்பை ஏற்படுத்தியது.
1: ஆமாம், இவ்வுலகம் எங்கோ போய்விட்டது என்று ரசித்து பார்த்து கொண்டிருந்த எனக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் எழ, ஆமாம், முற்றிலும் ஒரு மரம் கூட இல்லையே, இங்கு எப்படி மூச்சு விடுவார்கள் என்று கேட்க, என்னமா பேசுற, மொத்த கட்டடங்களுக்கும் சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கு, எதுக்கு மரம் என்று கூறினான்.
2: அப்போ ஆக்சிஜன் தேவையில்லையா? மீண்டும் என் அப்பாவித்தனமான கேள்விக்கு, அதுக்குதான் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இருக்கே என்று கேலியாக அவன் பதில் கூற, ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனேன்.
1: ஆக்சிஜன் உற்பத்தி செய்து தரும் பிராணவாயு தொழிற்சாலைகளாக விளங்கும் உயிர் மரங்களை அழித்துவிட்டு இந்த செயற்கை ஆக்சிஜன் சிலிண்டர்களை நம் முதுகில் சுமந்து கொண்டு எத்தனை காலம்தான் நம்மால் உயிர் வாழ முடியும்?
2: பூமி முழுவதும் வானுயிர கட்டிடங்களாகவும் கட்டிட குப்பைகளாகவும் மாறிவிட்டால் சின்னஞ்சிறு பறவைகளும் பூச்சிகளும் எங்கு செல்லும்?
1: மரங்கள் செடிகொடிகள் இல்லை என்றால் அவை எப்படி வீடு கட்டும்? நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறியது.
2: இயற்கை கொடுத்த வரமான தாவரங்களை, காடுகளை, மரங்களை அழித்து கோடி கோடியாய் சம்பாதிப்பதில் என்ன பயன்?
1: ஒரு மனிதனுக்கு ஆயுள் முழுவதும் தேவையான ஆக்சிஜனை இரண்டு மரங்கள் உற்பத்தி செய்து தர முடியும், அதுவும் இலவசமாக.
2: அப்போ நம்முடைய வீட்டை சுற்றி இரண்டு மரங்களை நட்டு வைத்து வளர்த்தால் காலத்துக்கும் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படாதே.
1: இன்றைய சூழலில் 500 மனிதர்கள் இருந்தால் அவர்களை சுற்றி குறைந்தது 1000 மரங்களாவது இருக்க வேண்டும்.
2: ஆனால் தற்போதைய நவீன காலத்தில் மரங்களை வெட்டி
1: எப்படி வீடு கட்டும்? நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறியது.
2: இயற்கை கொடுத்த வரமான தாவரங்களை, காடுகளை, மரங்களை அழித்து கோடி கோடியாய் சம்பாதிப்பதில் என்ன பயன்?
1: ஒரு மனிதனுக்கு ஆயுள் முழுவதும் தேவையான ஆக்சிஜனை இரண்டு மரங்கள் உற்பத்தி செய்து தர முடியும், அதுவும் இலவசமாக.
2: அப்போ நம்முடைய வீட்டை சுற்றி இரண்டு மரங்களை நட்டு வைத்து வளர்த்தால் காலத்துக்கும் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படாதே.
1: இன்றைய சூழலில் 500 மனிதர்கள் இருந்தால் அவர்களை சுற்றி குறைந்தது 1000 மரங்களாவது இருக்க வேண்டும்.
2: ஆனால் தற்போதைய நவீன காலத்தில் மரங்களை வெட்டி சாய்த்து கட்டிடங்களை எழுப்பத்தான் விரும்புகிறோம்.
1: முன்பெல்லாம் ஒரு சின்ன காய்ந்த சருகில் கூட நெருப்பை பற்ற வைக்க விட மாட்டார்கள் நம் முன்னோர்.
2: அவற்றில் கூட பல்லுயிர் ஜீவன்கள் இருக்கும் அந்த காய்ந்த சருகுகள் கூட ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிக்கு வீடாக மாறும்.
1: அதனால் காய்ந்த மரம், இலை, குப்பை கூளங்களை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது, அவற்றை இயற்கை பார்த்துக் கொள்ளும் என்று கூறிய முன்னோரின் வாக்கு என் மனதில் அசரீரியாக ஒலித்தது.
2: பூமியின் சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கு அடித்தளமாக அமைவது ஓங்கி உயர்ந்த மரங்கள்.
1: உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவெளியில் நம் பால்வழி விண்மீன் மண்டலத்தில் தோராயமாக 300,000,000,000,000 நட்சத்திரங்கள் உள்ளனவாம்.
2: அதற்கு இணையான எண்ணிக்கையில் பூமியிலும் மரங்கள் இருந்துள்ளன என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள்.
1: ஆனால் இன்றைக்கு அத்தகைய நட்சத்திரங்களுக்கு ஒப்பான மரங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்து விட்டோம்.
2: ஆம், மக்கள் தொகை அதிகரிப்பு, காடழிப்பு, வன மேலாண்மை, வேளாண் நில பயன்பாடு போன்ற பல காரணங்களினால் ஒவ்வொரு ஆண்டும் 1,500,000,000,000,000 அதிகமான மரங்களை நாம் அழித்துக் கொண்டு வருகிறோம்.
1: ஓர் இரவு முடிந்து விடியல் தொடங்கும் அந்த அதிகாலை நேரத்தில் முதல் சிவப்பு ஒளியில் ஏற்படும் மாற்றங்களை உணர்வது தாவரங்களே.
2: தாவரங்களில் உள்ள பைட்டோகிராம் என்கிற நிறமி மாற்றம் இதற்கு உதவி செய்கிறதாம்.
1: இந்த நிறமியை பயன்படுத்தி சூரியனின் சிவப்பு ஒளி கதிரில் நிகழும் மாற்றங்களை சரியாக கணித்து அதற்கேற்ப தங்கள் உடலின் செயல்பாடுகளை உடனடியாக மாற்றி அமைத்துக் கொள்கின்றன.
2: ஆனால் மனித கண்களுக்கு இந்த சிவப்பு நிற ஒளியில் ஏற்படும் மாற்றங்களை உணரும் திறன் கிடையாது.
1: ஆகவேதான் உலக சுற்றுச்சூழலின் அடிப்படை கட்டமைப்பு தாவரங்களிலிருந்துதான் ஆரம்பமாகிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள்,
3: இந்த பூமியிலே உலக மாந்தர்கள் வாழ்வதற்கு அடிப்படையை விளங்கக்கூடியது இந்த மரஞ்செடி கொடிகள் காடுகளிலே அதிகமாக இருப்பதனால்தான் நமக்கு தேவையான உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கான

0: மழைகள் அதிகமாக பெய்வதற்கு காரணம் இந்தியாவில் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியை பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கள் மற்ற குப்பைகள் கூலங்கள் இவையெல்லாம் ஒரு ஒருநிலைப்படுத்தி அவைகளை நாம் சரியான முறையில் சுழற்சி முறையில் பயன்படுத்தி வருகிறோம் என்றால் இந்த பூமி நல்ல முறையை மரம் பெறுவதற்கான வாய்ப்பை தரும். நாம் எல்லாம் இயற்கையோட மரம் செடிகளோட அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடிய தன்மையோட இந்த பூமி வளங்களை நாம் பாதுகாத்து வர வேண்டும். அப்படி பூமி வளங்களை பாதுகாத்து வந்தால்தான் வரக்கூடிய தலைமுறை வாழ்வதற்கு பூமி ஒரு ஏற்ற கிரகமாக அமையும்.
1: ஒரு மரம் 2 டன்கள் எடைக்கு வளர்ந்திருந்தால் அந்த வளர்ச்சி காலத்துக்குள் 7 டன்கள் கரியமல வாயுவை ஆக்சிஜனாக மாற்றியிருக்கும்.
2: அதே போல் நம் பூமியில் உள்ள பெரும்பாலான உயிரினங்கள் வெளியிடும் மூச்சு காற்றில் உள்ள கரியமில வாயுவை ஒவ்வொரு தாவரங்களும் தன் உணவுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றன.
1: ஆக உயிரினங்களுக்கு ஏற்ப மரம் செடி கொடி தாவர வகைகளும் பெருகி இருந்தால்தான் காலநிலை மாற்றங்கள் என்பது சமநிலையில் பாதுகாக்கப்படும். ஆனால் அப்படியா உள்ளது தற்போதைய நவீன உலகம்?
2: எங்கே உங்களை சுற்றி கொஞ்சம் திரும்பி பாருங்கள், எத்தனை மரங்களை நீங்கள் காண்கிறீர்கள்? உங்கள் வீட்டை சுற்றி எவ்வளவு பூச்செடிகள் உள்ளன? அந்த பூச்செடிகளுக்குள் கொஞ்சி தவழும் பூஞ்சிட்டுகளை உங்களால் காண முடிகிறதா?
1: அழகாக ரீங்காரமிட்டு செல்லும் வண்டுகளையும் படபடத்து பறக்கும் பட்டாம்பூச்சிகளையும் நம் குழந்தைகள் என்றாவது ரசித்து பார்த்ததுண்டா?
2: இப்பொழுதெல்லாம் காலையில் உறக்கம் விழித்தவுடன் முதல் தரிசனமாக நம் கையடக்க செல்போனில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி தரும் வெறும் நிழற்படங்களை மட்டுமே நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: ஆனால் அந்த நிழல் படம் நிஜமாகி விடுமா?
2: நிதர்சனத்தில் இன்றைக்கு 10வது படிக்கும் 15 வயது குழந்தைக்கு கூட வானத்தில் பறக்கும் அண்டங்காக்கைக்கும் வெள்ளை கழுத்து காக்கைக்கும் வித்தியாசம் உண்டு என்பது தெரியவில்லை.
1: ஆம், இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு முறை என் பக்கத்து வீட்டு தோழியின் 13 வயது பெண் குழந்தை திடீரென்று வானத்தில் பறந்த காக்காவை பார்த்து ஓடி வந்து, ஆண்டி, அந்த காக்காவிற்கு கழுத்தில் வெள்ளையாக கோடு இருக்கு பாருங்களேன் என்று அதிசயமாக கூறினாள்.
2: அவளுக்கு வேண்டுமென்றால் அது அதிசயமாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த நிகழ்வு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
1: ஏனெனில் நம் குழந்தைகள் எப்போதும் செல்போனில் நிழல் படங்களை மட்டுமே பார்த்து வளர்கிறார்கள்.
2: இவர்கள் நிஜத்தில் ஒரு பூனை வந்து நின்றால் கூட புலி என்று கத்தி கூச்சலிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை.
1: பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதிக்கு மடை திறந்த வெள்ளம் போல் கவிதை அருவி கொட்டிய இடங்களெல்லாம் இயற்கை எழில் கொஞ்சிய மரங்கள் நிறைந்த தோப்புகளும் பச்சை பசையலென்ற வயல் வரப்புகளும் பூத்துக்குலுங்கிய பூஞ்சோலைகளுமே.
2: மகாகவி பாரதிக்கு குருவியும் காகங்களும் போதித்த செய்திகளோ ஏராளம். இதனால்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார். இதோ காடு கமழும் கற்பூர சொற்கோ பாரதி எழுதிய ஒரு குருவி பாட்டு.
1: சின்னஞ்சிறு குருவி நீ செய்கிற வேலை என்ன, வண்ணக்குருவி நீ வாழும் முறை கூறாய், கேளடா மானிடவா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, மீளா அடிமை இல்லை, எல்லோரும் வேந்தரென திரிவோம்.
2: உணவுக்கு கவலை இல்லை, எங்கும் உணவு கிடைக்குமடா, பணமும் காசும் இல்லை, எங்கு பார்க்கினும் உணவேயடா, சிறியதோர் வயிற்றினுக்காய் நாங்கள் ஜென்மமெல்லாம் வீணாய் மறிகள் இருப்பது போல் பிறர் வசந்தனில் உழல்வதில்லை.
1: காற்றும் ஒளியுமிகு ஆகாயமே எங்களுக்கு ஏற்றதொரு வீடு, இதற்கு எல்லை ஒன்று இல்லையடா
2: என்று நீளம் அப்பாடலை படிக்கும் பொழுது இயற்கை சொல்லும் நமக்கு பேருண்மையை பொட்டில் அடித்தார் போல் புரிய வைக்கிறார்.
1: இயற்கையின் மடியிலே தவழ்ந்ததினால்தான் பாரதிக்கு இப்படி ஒரு ஆற்றலும் கவிதை திறனும் அருவி போல் கொட்டியதோ?
2: ஆனால் இனி நம் எதிர்கால சந்ததியினர் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய பூஞ்சோலைகளை எல்லாம் நிஜத்திலே கண்டுகளிக்க முடியுமா?
1: இல்லை, பாரதி போல் ஒரு கவிஞனைத்தான் இயற்கை அன்னை இனி தன் மடியில் தவழ விடுவாளா?
2: ஆமாம், இன்றைக்கு எந்த பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு காக்கையையும் குருவியையும் காட்டி உணவு ஊட்டுகிறார்கள்? எந்த இல்லத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு குழந்தை இருந்தால் அக்குழந்தை கையில் கட்டாயம் ஒரு செல்போன் இடம்பெற்றிருக்கும்.
1: அந்த செல்போனில் படம் பார்த்து கொண்டுதான் அந்த குழந்தை தன்னுடைய வயிற்றை நிரப்புகிறது.
2: பொதுவாக சுற்றுச்சூழலை உற்று நோக்கும் பொழுதுதான் ஒரு குழந்தையின் கற்பனை சக்தி உயிர் பெறுகிறது,
1: மூளை சுறுசுறுப்பு அடைகிறது.
2: தரையில் ஊர்ந்து செல்லும் எறும்பு, பல்லி, ஏன் பாம்பை கூட கையில் பிடித்து களியாட்டம் போடுகின்ற சிறுவயது குறும்புத்தன அனுபவங்களை எல்லாம் இன்று ஏஐயின் மாய உலகம் விழுங்கி தின்று ஏப்பம் விட்டுக் கொண்டிருக்கிறது.
1: தற்போது குழந்தை மண்ணில் கால் பதியவே அஞ்சுகிறார்கள். வீட்டை விட்டு வாசல்படி இறங்கும் முன்பே கால்களில் செருப்புகள் மாட்டப்படுகின்றன.
2: பள்ளிகளில் கூட மைதானத்தில் புல் தரையில், அதுவும் செயற்கை புல்

0: உள்ள அந்த நாய்க்குத்தான் பாடம் எடுக்க வேண்டும். உன் குழந்தை விளையாடுவதற்கு நாங்கள் இருமாப்புடன் அலட்சியமாக வீசி விட்டு செல்லும் குப்பை தொட்டிதான் கிடைத்ததா?
1: மாடே, உனக்கு பசி என்றால் நாங்கள் தூக்கி போடும் உணவு கழிவுகள் நிறைந்த பிளாஸ்டிக் குப்பை பைகள் தான் உணவா?
0: இதோ பார், எங்களுக்கு ஆறறிவு உண்டு. நாங்கள் குப்பையை சாலையில் வீசுவோம், அடுத்த வீட்டு சுவற்றில் வீசுவோம், ஏன் வாய்ப்பிருந்தால் ஸ்பேஸ் ஷிப்பில் எடுத்து சென்று நிலவில் கூட வீசுவோம்.
1: ஆகவே ஐந்தறிவு படைத்த நீங்கள் தான் இனி உங்கள் சுற்றுச்சூழலை பார்த்து கவனித்து நடக்க வேண்டும்.
0: இது எனது குப்பை, எனது உரிமை. சாலையில் குப்பையை வீசி செல்லுபவர் என்று பட்டம் கொடுத்தாலும் அதை மகிழ்ந்து ஏற்று என் வீட்டில் சட்டம் போட்டு வைப்பேன்.
1: ஆமாம், சாலையில் உள்ள சிறுவர் பூங்காக்கள் குப்பை கூளமாக இருந்தால் அதற்கு யார் பொறுப்பு?
0: தெருவில் சாக்கடை நீர் கலந்து ஆறாக ஓடி கொசுக்கள் மொய்த்தால் நான் என்ன செய்ய முடியும்?
1: கொசுக்கள் தொல்லையா? கொசுவர்த்தி சுருளை ஏற்றி வையுங்கள்.
0: மூட்டை பூச்சியும் கரப்பான் பூச்சியும் தூங்க விடாமல் தொந்தரவு செய்கிறதா? ஒரு ஸ்ப்ரே அடித்து ஓய்விடுங்கள்.
1: இன்னும் எறும்புகள், பல்லிகள், பாம்புகள் அனைத்தையும் அழிக்கும் தீர்வு பூச்சி மருந்து கடைகளில் கிடைக்கின்றது.
0: இனி கவலை வேண்டாம். இப்பொழுது மருந்துகளினால் நம் உடலுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அதற்கான தீர்வையும் 365 நாட்களும் 24 மணி நேரமும் இரவு பகலாக ஆராய்ந்து ஆராய்ச்சியாளர்கள் மருந்து கண்டுபிடித்து தருவார்கள்.
1: நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்நாளை கழிக்கலாம்.
0: இது நமக்கான உலகம். இங்கு சிறு புழு பூச்சிகளுக்கு கூட இடமில்லை. அனைத்தையும் கொன்று குவிப்போம்.
1: ஆனால் வரலாற்றில் இப்பூமிக்கு நாம் இழைத்த கேடுகள் எல்லாம் பதியப்பட்டு வருகிறது.
0: இதோ இந்த பூமி தோன்றி பல வருடங்கள் ஆகின்றன. இன்று இப்பூமியின் கடைசி அவதாரமாக மனிதன் உருவெடுத்துள்ளான்.
1: அதுவும் 450 கோடி பூமி வரலாற்றில் மனித இனம் தோன்றி வெறும் 200,000 ஆண்டுகளே ஆகின்றன.
0: பூமி அன்னையால் பல லட்சம் ஆண்டுகளாக காக்கப்பட்டு வந்த இயற்கை பசுமை வளங்கள் அனைத்தும் மனிதன் தோன்றிய இந்த 200,000 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக அழிக்கப்பட்டு அல்லது சுரண்டப்பட்டு இன்று சுற்றுச்சூழல் குறைபாடு, காற்று மாசுபாடு, காடழித்தல் போன்ற பல சேதங்களும் உருவாகி இப்போதைய இயற்கை சீற்றத்தின் பிடியில் அல்லது இயற்கை அழிவு நிலையில் பூமி தள்ளப்பட்டுள்ளது.
1: பூமி அன்னை இவ்வுலகில் இன்னும் வாழப்போகும் மீதமுள்ள 400 கோடி வருடங்களும் அவள் உருவாக்கிய இந்த பசுமை தன்மையை, இயற்கையை பாதுகாத்து கட்டிக்காக்கும் மிகப்பெரும் பொறுப்பு ஆறறிவு படைத்த மனிதர்கள். அதுவும் 450 கோடி பூமி வரலாற்றில் மனித இனம் தோன்றி வெறும் 200,000 ஆண்டுகளே ஆகின்றன.
0: பூமி அன்னையால் பல லட்சம் ஆண்டுகளாக காக்கப்பட்டு வந்த இயற்கை பசுமை வளங்கள் அனைத்தும் மனிதன் தோன்றிய இந்த 200,000 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக அழிக்கப்பட்டு அல்லது சுரண்டப்பட்டு இன்று சுற்றுச்சூழல் குறைபாடு, காற்று மாசுபாடு, காடழித்தல் போன்ற பல சேதங்களும் உருவாகி இப்போதைய இயற்கை சீற்றத்தின் பிடியில் அல்லது இயற்கை அழிவு நிலையில் பூமி தள்ளப்பட்டுள்ளது.
1: பூமி அன்னை இவ்வுலகில் இன்னும் வாழப்போகும் மீதமுள்ள 400 கோடி வருடங்களும் அவள் உருவாக்கிய இந்த பசுமை தன்மையை, இயற்கையை பாதுகாத்து கட்டிக்காக்கும் மிகப்பெரும் பொறுப்பு ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நம் கையில் விடப்பட்டுள்ளது.
0: ஆனால் சிந்தித்து செயல்பட தெரிந்த நாம், நம் மனித குலம்தான் இன்றைக்கு பூமியில் நிகழும் அத்தனை இயற்கை சீரழிவுகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனைக்குரியது.
1: பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும், அவை சின்ன பூஞ்சையிலிருந்து மிகப்பெரிய காண்டாமிருகம் வரை, இயற்கையில் அவற்றுக்கு என்று என்ன பதியப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே பின்பற்றி வாழ்ந்து வருகிறது.
0: இதில் மனிதன் மட்டும்தான் விதிவிலக்கு. தன்னுள்ளே வித்திடப்பட்டிருக்கும் அத்தனை ஞானங்களையும் புறந்தள்ளிவிட்டு தானே ஒன்றை புதிதாக உருவாக்கி அதன் மூலம் தானும் அழிந்து இயற்கையின் பேரழிவிற்கும் காரணகர்த்தாவாக விளங்குகிறான். பேராசிரியர் தனபாண்டி அவர்கள் கூறும் போது,
2: நாம் ஆளும் பூமி நமக்கு பல செல்வ வளங்களை அள்ளி தந்திருக்கிறது. அந்த செல்வ வளங்களை இயற்கையோடு இயைந்து பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். புவி வெப்பமயமாவது அதிகரிக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் சூழலியலும் பல்லுயிர் பெருக்கமும் பாதிக்கப்படுவதை நாம் கவனத்தில் கொள்வதில்லை.
1: இதோ இன்றைய மனிதகுலம் அது தோன்றிய நாளிலிருந்து பல பரிமாண வளர்ச்சியை கண்டு நவநாகரிக நவீன யுகத்திற்கு அடியெடுத்து வைத்து விட்டது.
0: தற்போது விண்வெளிக்கு சுற்றுலா செல்ல ஆயத்தமாகிவிட்டோம் நாம்.
1: 24 மணி நேரமும் தொலைநோக்கு கருவியை கொண்டு அண்ட பெருவெளியை ஆராய்ந்து வருகிறோம்.
0: ஆனால் பால்வெளி மண்டலத்தில் உள்ள நம் சூரியனை சுற்றி வரும் கோள்களில் நமது பூமி மட்டுமே பிற கோள்களிலிருந்து மாறுபட்ட தன்மை கொண்டதாகவும், இங்கு மட்டுமே உயிரினங்கள் வாழ ஏதுவான வெப்பநிலை நிலவுகிறது என்பதையும் ஏனோ நாம் அனைவரும் எளிதாக மறந்துவிடுகிறோம்.
1: அதேபோல் பெருவெளியில் எங்குமே இல்லாத அதிசயம் என்னவென்றால், நம் பூமியில் படைக்கப்பட்டுள்ள அனைத்து உயிரினங்களும் தாங்கள் வாழும் இடத்தின் சூழலை பொறுத்து ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன.
0: அவை வாழும் சூழலில்

0: பிற உயிருள்ள உயிரற்ற கூறுகளுடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணி வருகின்றன.
1: இதைத்தான் சூழல் மண்டலம் என்கிறோம்.
0: இவற்றில் உயிரினங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பின்றி வாழ இயலாது.
1: ஒவ்வொரு விலங்கும் தான் வாழும் இடத்தில் இருக்கும் மற்ற உயிரினங்களை உணவாக கொண்டுதான் வாழ்கின்றன.
0: அதனால் தான் வீதிதோறும் பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், அடர்ந்த மரங்கள் நிறைந்த பசுமை பகுதிகள் நகர்ப்புற சூழல் மண்டலத்தில் அதிகம் ஏற்படுத்தப்பட்டால் அங்கு வாழும் மக்களுக்கும் அம்மண்டலத்தை சார்ந்து இருக்கும் மற்ற பல்லுயிர் இனங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாக்கப்படும்.
1: இதன் மூலம் அப்பகுதிகளில் காற்று, நீர், மண் ஆகியவை பாதுகாக்கப்பட்டு ஒரு நிலையான ஆரோக்கியமான வாழ்க்கை தரம் நிலைநிறுத்தப்படுகிறது.
0: நகர்ப்புற சூழல் மண்டலம் என்பது நகர்ப்புற பகுதிகளில் உள்ள இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல்களின் தொகுப்பாகும்.
1: இது பல்வேறு வகையான உயிரினங்கள், தாவரங்கள், நீர்நிலைகள், கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் பிற உள்கட்ட அமைப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது.
0: நகர்ப்புற பகுதிகளில் மக்களால் ஏற்படுத்தப்படும் சூழல் கேடுகள், அதாவது கழிவு நீர், காற்று மாசுபாடு, நிலப்பரப்பு சீர அழிவு, இச்சூழல் மண்டலத்தில் வாழும் பல்வேறு உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றன.
1: ஆமாம், இன்றைய நகரங்களின் வீதிகளில் வலம் வரவே 1000 தடவை யோசிக்க வேண்டும். தப்பித்தவரை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நம் நகரத்திற்கு சுற்றுலா அழைத்து வர நேர்ந்தால் முன்கூட்டியே எந்த தெரு சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் என்று பார்த்து வைத்துக் கொண்டு அதன் பிறகு அவர்களை அந்த தெருவின் வழியே இட்டுச் செல்ல வேண்டும்.
0: இல்லை என்றால் அவமானத்தையும் அசிங்கத்தையும் நம்முள்ளே மறைத்து எப்படி பூனை கண்களை மூடிக்கொண்டு விட்டால் உலகமே இருண்டு விடுமாமே, அதுபோல் நாமும் நம் கண்களை மூடி பயணிக்க வேண்டும்.
1: இதோ மேற்கு மலை தொடர்ச்சியின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் மாதம்பட்டியில் குப்பனூர் என்கிற ஓர் அழகிய ஊரை வந்து பாருங்கள்.
0: அம்மக்களின் வீடுகள் அமைந்திருக்கும் வீதிகள் எல்லாம் நாம் நம் வீட்டு தரையில் படுத்துறங்கும் சுத்தமான தரை போல் காட்சியளிக்கின்றன.
1: ஆனால் ஆங்காங்கே திருநாய்கள் திரிகின்றன. ஆனால் அவற்றின் வாயில் நாப்கின் குப்பை இருப்பதில்லை.
0: இன்னும் தெரு முழுவதும் காற்றில் பறக்கும் பிளாஸ்டிக் பைகளையோ வழிந்து தொங்கும் குப்பை தொட்டிகளையோ காண முடிவதில்லை.
1: அங்கும் தான் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவரது வீட்டிலும் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்றால்தான் அடுப்பு பொங்கும் நிலை இருக்கின்றது.
0: பள்ளி கல்லூரி சென்று படிக்கும் குழந்தைகள் முதல் வயதான பெற்றோர் வரை அனைத்து வயதினரையும் ஒருங்கிணைத்த ஊராகத்தான் அது உள்ளது.
1: ஆனால் இங்கு சுத்தமான தெருக்கள் நம் மீது நறுமணத்தை வீசுகிறது.
0: இதோ இவர்கள் எல்லோரும் அறக்க பறக்க ஓடி வேலை செய்து ஆசுவாசமாக அக்கடா என்று வீட்டிற்கு வந்து ஓய்வெடுக்கும் பொழுது அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கும் சுத்தமான காற்று அவர்கள் அனைவருக்கும் தாலாட்டு பாடி நிம்மதியான உறக்கத்தை தந்து அடுத்த நாள் எழுந்து மீண்டும் உழைப்பதற்கு ஓட உற்சாகத்தை அள்ளி தெளிக்கின்றது.
1: அங்கே சுத்தம் சோறு போடுகிறது.
0: ஆனால் செயற்கை மின்னொளிகளும் பிளாஸ்டிக் பூந்தோட்டங்களும் செயற்கை நீரூற்றுகளும் இயற்கை தரும் இந்த அமைதியான ஆரோக்கியமான சூழலை ஒரு நாளும் விட முடியாது.
1: நம்மை சுற்றி சுத்தமான இயற்கை சூழலை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: இதற்காக அரசாங்கத்தையோ அல்லது தண்ணீர் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை என்று பல காரணங்களையோ அடுக்கிக் கொண்டே செல்வதால் என்ன பயன்?
1: ஒரு வீடு கட்டும் பொழுது இயற்கையின் 5 கூறுகள் சரிசமமான நிலையில் இருக்கிறதா என்று வாஸ்து பார்த்து வீடு கட்டுகிறோம்.
0: ஆனால் நம்மை சுற்றியுள்ள சூழலில் இயற்கையின் வளங்கள் அனைத்தும் எல்லா உயிரினங்களுக்கும் உரிய முறையில் பகிரப்பட்டுள்ளதா என்பதை ஏனோ கவனத்தில் கொள்வதில்லை.
1: முற்காலங்களில் இயற்கையுடன் சார்ந்த வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து வந்தனர்.
0: அதாவது ஆறு, மலை, கடல், காடுகள் போன்றவற்றுடன் தங்கள் வாழ்க்கையை பின்னி பிணைத்துக் கொண்டு எத்தகைய காரணங்களுக்காகவும் அவற்றை அழிக்காமல் பாதுகாத்து வந்துள்ளனர்.
1: அதனால் தான் அவர்கள் ஆரோக்கியமான வளமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள்.
0: மேலும் இயற்கை அன்று தெய்வமாக வழிபடப்பட்டது. தன்னை சுற்றியுள்ள இயற்கை சூழலுக்கு மதிப்பு கொடுத்து அவற்றிற்கு தலை வணங்கி ஓர் உன்னத வாழ்வை வாழ்ந்து சென்றுள்ளனர் நம் முன்னோர்கள்.
1: ஆனால் என்று இவ்வுலகம் தொழில்மயமாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மக்களின் வாழ்க்கை தரமும் மாறித்தான் போய்விட்டன.
0: கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களுக்கு இடம் மாறினர். பொருளாதார வளர்ச்சி கண்டு தங்கள் சித்தாந்தங்களில் மாற்றங்களை வகுத்துக் கொண்டு நவீன மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பங்களுக்கு தங்களை அடிமையாக்கிக் கொண்டனர்.
1: ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது பொருட்களை சார்ந்து அமைந்திருப்பதால் பெருமளவில் பொருட்கள் உற்பத்தி மற்றும் அவற்றின் கழிவுகளை உள்ளடக்கிய வளர்ச்சியாகத்தான் உள்ளது.
0: இப்படி கழிவுகளையும் குப்பைகளையும் மட்டும் சேர்த்துக் கொண்டே செல்கிறோம் கொண்டிருப்போமே தவிர அவற்றை அகற்றுவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் ஒரு நேரத்தை நாட்காட்டியில் கூட குறித்து வைப்பதில்லை.
1: ஆம், நம்மில் அநேகம் பேர் இன்று நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எந்த செயலை உடனே செய்து முடிக்க வேண்டும் போன்ற பல திட்டங்களை அன்றன்று நாட்குறிப்பில் குறித்து வைத்து அதன்படி செயல்களை நிறைவேற்றுகிறோம்.
0: ஆனால் அந்த குறிப்பேட்டில் இன்று நாம் என்ன குப்பையை சேர்த்தோம், அதை இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி

0: எஃபர்ட்டை குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழலுக்கான அரங்கம் வந்து ஸ்டாக்ஹோமில் ஐக்கிய நாடுகளால் 1972 நடத்தப்பட்டது. 1973 June 5 தான் ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. அதோட தீம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் எர்த், ஒரே ஒரு பூமி அப்படிங்கிற தலைப்புல வந்து கொண்டாடினாங்க. ஒவ்வொரு வருஷமும் June 5 வந்து UNEP அதாவது ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் ஒரு இலக்கை கொண்டு கொண்டாடுவாங்க. 2023-2025 இந்த ரெண்டு ஆண்டுமே வந்து தீம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனை பத்தி தான். சோ அந்த பிளாஸ்டிக் மாசுபாட்டை வந்து தடுப்பதற்கான முயற்சி வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பின்பற்றினாலே வெகு விரைவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலில் பாதுகாக்க முடியும். நாம் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பொருட்களை முறையாக சேகரித்து மறுசுழற்சிக்கு அனுப்பணும். துணிப்பைகளை உபயோகப்படுத்தலாம். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய முயற்சியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரனால வெகு விரைவில் பிளாஸ்டிக் மாசுபாடு இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும்.
1: அப்பொழுதுதான் சுத்தமான பூமியாக மாறி எதிர்காலத்தில் அதன் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும்.
2: அதுவும் குப்பைகளின் பட்டியலில் முதலில் எது இடம்பெற வேண்டும் என்று தெரியுமா?
1: ஒவ்வொரு நாளும் நம்மால் வீணாக்கப்படும் உணவுகளின் பட்டியலை. ஆம், நாம் சாப்பிடும் உணவில் பாதி வயிற்றுக்கு மீதி குப்பை தொட்டிக்குத்தான் செல்லுகிறது.
2: அவ்வுணவு தயாரிப்புக்கான மனித ஆற்றலையோ பூமி பொருட்களையோ அல்லது நம் பணத்தை பற்றி கவலை எதுவுமே நம் சிந்தனையில் இடம்பெறாது.
1: ரொம்ப சிம்பிளாக, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த உணவு இல்லை, இதை சாப்பிட்டு என் வயிற்றை வேறு கெடுத்துக் கொள்ள வேண்டுமா என்று கையை கழுவிக்கொண்டு அடுத்த வேளையில் மூழ்கி விடுவோம்.
2: ஆனால் இப்படி தூக்கி போடும் உணவு குப்பைகளும் பூமி சூடாவதை அதிகப்படுத்துகின்றன என்பதை நம்மில் எத்தனை பேர் தெரிந்து வைத்துள்ளோம்?
3: பத்திரிகையாளர் கவிதா அவர்கள் சுற்றுச்சூழல் பற்றி கூறும் போது,
4: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பெரிய பெரிய விஷயங்களை தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நம்முடைய தினசரி வாழ்க்கையில குட்டி குட்டி முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதுமானது. எடுத்துக்காட்டா வீடுகளில் இருந்து இதை தொடங்கலாம். வீடுகள்ல குப்பைகளை எடுக்கும் போது குப்பைகளை முறையா பிரிக்க வேண்டியது அவசியம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு அது அதுக்குன்னு இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் குப்பையை போடலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க பைகள், அதாவது ரீயூசபிள் பைகள், பாட்டில்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பழைய பொருட்களை
2: தூமி பொருட்களையோ அல்லது நம் பணத்தை பற்றிய கவலை எதுவுமே நம் சிந்தனையில் இடம்பெறாது.
1: ரொம்ப சிம்பிளாக, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த உணவு இல்லை, இதை சாப்பிட்டு என் வயிற்றை வேறு கெடுத்துக் கொள்ள வேண்டுமா என்று கையை கழுவிக்கொண்டு அடுத்த வேளையில் மூழ்கி விடுவோம்.
2: ஆனால் இப்படி தூக்கி போடும் உணவு குப்பைகளும் பூமி சூடாவதை அதிகப்படுத்துகின்றன என்பதை நம்மில் எத்தனை பேர் தெரிந்து வைத்துள்ளோம்?
3: பத்திரிகையாளர் கவிதா அவர்கள் சுற்றுச்சூழல் பற்றி கூறும் போது,
4: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பெரிய பெரிய விஷயங்களை தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நம்முடைய தினசரி வாழ்க்கையில குட்டி குட்டி முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதுமானது. எடுத்துக்காட்டா வீடுகளில் இருந்து இதை தொடங்கலாம். வீடுகள்ல குப்பைகளை எடுக்கும் போது குப்பைகளை முறையா பிரிக்க வேண்டியது அவசியம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு அது அதுக்குன்னு இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் குப்பையை போடலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க பைகள், அதாவது ரீயூசபிள் பைகள், பாட்டில்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பழைய பொருட்களை தூக்கி எறியாமல் முடிந்த வரைக்கும் மறுபயன்பாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, வீடுகளில் மின்சாரம் மற்றும் தண்ணீரை முடிந்த வரைக்கும் சிக்கனமாக பயன்படுத்துவது மிகவும் அவசியம். தேவைப்படாத போது மின் விளக்குகள் மற்றும் மின் சாதனங்களை அணைச்சே வைக்கலாம். குழாய்களில் தண்ணீர் கசிவுகள் இருந்தால் அதனை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். குறிப்பா பக்கத்துல உள்ள இடங்களுக்கு செல்லணும்னு நினைக்கும் போது சைக்கிளில் போகலாம் அல்லது நடந்து செல்லலாம். இப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்குள்ளேயே கொண்டு வரலாம். இது குறிப்பா வாகனங்கள் உண்டாக்கக்கூடிய புகை, அதிலிருந்து ஏற்படக்கூடிய காற்று மாசுபாட்டை பெருமளவு குறைக்கும். வீடுகளில் தோட்டம் அமைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அப்படி தோட்டம் அமைப்பவர்கள் ரசாயன உரங்களை தவிர்த்து மண்புழு உரம், பஞ்சகாவியம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா, அப்படி தனி நபர் ஒவ்வொருவரும் மேற்கொள்கிற சின்ன சின்ன முன்னெடுப்புகள் நம்முடைய சூழலை சிறப்பாக்கும் அப்படிங்கறத நாம எல்லோருமே மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியம். சூழலை பாதுகாப்போம், எதிர்கால சந்ததிக்கு மாசற்ற பூமியை விட்டு செல்வோம்.
1: காலநிலை மாற்றத்திற்கு காரணமான பட்டியலில் உணவை வீணாக்குவதும் மிக முக்கிய காரணியாக உள்ளது.
2: ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்ட அறிக்கையின்படி இந்திய வீடுகளில் ஆண்டுதோறும் 68.7 மில்லியன் டன் உணவு வீணாக்கப்படுவதாக தெரிகிறது.
1: அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள குடும்ப நபர் ஒவ்வொருவரும் தன் பங்காக ஆண்டுக்கு 50 கிலோ உணவை வீணடிக்கிறோம்.
2: இப்படி உணவை வீணடிக்கும் பட்டியலில் உலக நாடுகளில் சீனாவுக்கு அடுத்ததாக இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது என்பதற்கு நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டும்.
1: உணவுக் கழிவுகள் இன்று மிகவும் அசுத்தமான, மிகவும் அழுத்தமான சுற்றுச்சூழல் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது.

0: உணவு தேவைக்காக தயாரிக்கப்படும் அடிப்படை உற்பத்தி துறையிலிருந்து ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட உணவு கழிவுகள் நம்மால் வேண்டாம், பிடிக்கவில்லை என்று தூக்கி போடும் குப்பை தொட்டி வரை நீண்டு பல கோடி உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகின்றன.
1: ஒவ்வொரு நாளும் இப்படி வீணாக்கப்படும் ஒவ்வொரு துளி உணவிற்கும் நாம் அனைவருமே தார்மீக பொறுப்பாளிகள் தான்.
0: உணவு கழிவுகளுக்கு அடுத்ததாக இந்திய குடும்பங்களில் துணி கழிவுகளும் பிரதானமான இடத்தை பெற்றுள்ளது. முன்பெல்லாம் தீபாவளி, பொங்கல், கல்யாணம், பண்டிகை என்று ஏதாவது ஒரு விசேஷ தினத்திற்கு புது துணிகள் எடுப்போம். ஆனால் இப்போது எப்பொழுதெல்லாம் நமக்கு போர் அடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கடைகளுக்கு சென்று துணிகளை வாங்கி நம் வீட்டு அலமாரியில் குவித்து வைக்கிறோம்.
1: இப்படி ஆண்டுதோறும் குவியும் இந்த துணி கழிவுகளில் 51 விழுக்காடு நம்மால் பயன்படுத்தி தூக்கி போடும் பழைய துணிகளே.
0: மேலும் வேகமாக மாறி வரும் ஃபேஷன்கள் மற்றும் குறைந்த விலையில் விற்கப்படும் மலிவான ஆடைகளின் நுகர்வு கலாச்சாரமும் பெருகிக் கொண்டு வருகிறது.
1: அதேபோல் இன்று வீடு, தொழிற்சாலை, உணவகம், மருத்துவமனை, அலுவலகம், பள்ளி, கல்லூரி சாலை என்று எங்கே எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் மலைபோல் குவியும் கழிவுகளின் அளவு எண்ணில் அடங்கா.
0: ஒவ்வொரு நாளும் தூய்மை பணியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஈடுபாடு காட்ட வேண்டிய கட்டாய சூழலில் உள்ளோம்.
1: கழிவு மேலாண்மை என்பது நம் அனைவரிடத்திலும் ஒரு கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டால்தான் இந்தியா முழுவதும் தினமும் டன் கணக்கில் குவியும் குப்பைகளை எளிதில் கையாள முடியும்.
0: பொதுவாக நாம் வேண்டாம் என்று தூக்கி போடும் பொருட்கள் பலவும் வேறு யாருக்காவது தேவைப்படும் பொருட்களாக அமையலாம்.
1: இன்றைய அவசர உலகில் நமக்கு தேவையற்ற பொருட்களை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து கொடுக்க கூட நேரம் இருப்பதில்லை.
0: ஆனால் இனி நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் சமையல் அறையில் உருவாகும் ஈரக்கழிவுகள் முதல் வாசல் செருப்பு அலமாரியில் பீந்து தொங்கும் பழைய செருப்பு குப்பை வரை அனைத்தையும் உடனுக்குடன் அகற்றுதல் அல்லது மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் வேண்டும்.
1: அதேபோல் சமையலில் அரிசி கழுவும் தண்ணீர், மாவாட்டும் கல் மற்றும் மிக்சி கழுவிய நீர், புளித்த மோர், கெட்டுப்போன பால், தயிர், தோசை மாவு என்று எதையும் சிங்கில் கொட்டாமல் அவற்றை சேகரித்து உயிர் உரமாக மாற்றி செடிகளுக்கு விடலாம்.
0: காய்கறி பழ குப்பைகளை மக்கச் செய்து செடிகளின் நண்பனான மண்புழுவுக்கு உணவாக அளிக்கலாம்.
1: வேண்டாத துணிகள், பென்சில், பேனா, நோட்புக், பைகள், துணிகள் போன்றவைகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவலாம்.
0: ஆனால் இவற்றை எதுவுமே செய்ய நேரமில்லை என்றால் கூட குறைந்தது பச்சை, சிவப்பு, மஞ்சள் குப்பை தொட்டிகளை பயன்படுத்தி கழிவுகளை பிரித்து கொடுத்தாலே போதும். நம் தூய்மை பணியாளர்களின் பணி சுமை குறைக்கப்பட்டு அவர்கள் உங்கள் தெருக்களை அழகுபடுத்தும் ஆக்கப்பூர்வ வேலைகளை செய்ய முனைவார்கள்.
1: நமது சுற்றுச்சூழல் நமது கையில், அதுவே நமது எதிர்காலமும். ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் தான் நமக்கான சுத்தமான காற்று, நீர் மற்றும் உணவை என்றும் நிலையாக வழங்குகின்றது.
0: இனியாவது செயற்கை வலையில் விழாமல் இயற்கை வழங்கி இருக்கும் அனைத்து அழகையும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ரசித்து வாழ்வோம்.
1: அந்த இயற்கையின் அனைத்து அம்சங்களும் எப்படி ஒன்றுடன் ஒன்று அழகாக இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அவற்றை நம் வருங்கால சந்ததியினருக்கு எப்படி பாதுகாப்பாக அரவணைத்து பொக்கிஷமாக தர முடியும் என்கிற உணர்வையும் நம்முள் ஆழமாக பதிய வைப்போம்.
0: இனி நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் சுற்றுச்சூழலுக்கு நெருங்கிய தோழியாக, உற்ற தோழனாக நடத்தி செல்வோம் என்றால் அதுவே நாம் வாழ்வதற்கு இப்பூமியில் இடம் கொடுத்த அந்த பூமி அன்னைக்கு திருப்பி செய்யும்
1: மாபெரும் நன்றி கடனாக அமையும்.
2: பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை நமது சுற்றுச்சூழல் நமது எதிர்காலம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி.
3: அமைப்பில் உதவி ஆர் முருகன். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
4: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல், படம் பிதாமகன்.

கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண் பார்வையாளர்கள் உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம், 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்பிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் முழுவீச்சில் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களின் தயார் நிலை, பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் மகர்கட் டைமண்ட் ஹார்பர் தொகுதிக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின்போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மனுவை விசாரித்த நீதிபதி SBS நரசிம்மா தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என கூறியுள்ள நீதிமன்றம் வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் சுற்றறிக்கை கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. பேரிடர்களின் போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிகை ஒலி அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது அச்சமடைய தேவையில்லை என்றும், இது ஒரு சோதனை முயற்சியே என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். எதிர்காலங்களில் இந்த நடைமுறையை பயன்படுத்தியே உள்ளூர் மொழிகளில் பேரிடர் அல்லது அவசர காலம் குறித்த உடனடி எச்சரிக்கை அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முக்கியமான நடவடிக்கை இது என கூறிய அமைச்சர், பேரிடர்களின் போது துரித தகவல்கள் பரிமாற்றத்தை இந்த புதிய முறை உறுதி செய்வதாகவும் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொலைத்தொடர்புத்துறையும் இணைந்து இந்த புதிய ஒலிபரப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு மேற்காசிய சூழலே காரணம் என மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என கூறிய அமைச்சர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாக எடுத்துரைத்தார். 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக பிஜேபியின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பைஜன் பாண்டா, பொது கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபால், ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பஹான்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த 4 குழுக்களின் கால வரையறை அடுத்த ஆண்டு இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதள முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை இசிஐ நெட் மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் கைபேசி செயலி மூலம் காலை 8 மணி தொடங்கி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். இவர்கள் அனைவரும் இன்று தமிழகம் வருகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதல் முறையாக QR கோட் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. QR

0: சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்தார். வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து திரண்ட ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி முழக்கமிட்டவாறு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
0: கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணாகுகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் நிலவிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் கட்டண முறைக்கு தீர்வு காணும் வகையில் மே 2 மற்றும் 3 ஆகிய 2 தூண்பாறை, குணா குகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க மே 4 முதல் பேருந்து நிலையம் மற்றும் கோக்கர்ஸ்வார்க் உள்ளிட்ட 5 முக்கிய இடங்களில் QR கோட் மூலம் உடனடியாக டிக்கெட் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலை ஒட்டியுள்ள கடலில் புனித நீராடிவிட்டு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் கடற்கரையில் சுமார் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலுக்கு உள்ளே இருந்த பாசி படர்ந்த பாறைகள் மற்றும் மணல் திட்டுகள் வெளியே தெரிந்தன. கடல் உள்வாங்கியதைக் கண்டு பக்தர்கள் அச்சயமடைய வேண்டாம், பாறைகள் வெளியே தெரிவதால் பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் குளிக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களிடையே அறிவுறுத்தி வழங்கி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்றைய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதற்காக வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது.
3: போட்டுக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்றைய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதற்காக வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி. ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
5: தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். அன்பு நேயர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது வயிற்று வலி, கோலிக் பெயின் என்று சொல்லக்கூடிய வயிற்று வலி. அதாவது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஜீரண கோளாறினால்

0: வரும் வயிற்று வலி மிக அதிகம். இதில் நெஞ்சுக்கு கீழே உள்ள மேல் வயிற்று பகுதியில் வலி வரலாம், அப்படி இல்லை என்றால் வயிற்றில் வேறு சில இடங்களில் கூட வலி வரலாம். இது வந்து காரணம்னு பார்த்தா காரமான கரம் மசாலா சேர்த்த, புளிப்பு புளி உப்பு இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக சேர்த்த, பதனச்சரக்குகள் சேர்த்த உணவுகள் சாப்பிடுவதாலும், நேரம் கழித்து உண்ணுவதாலும், இல்லை காலை உணவை தவிர்த்து விடுவதாலும், இந்த மாதிரி பல விஷயங்கள்னால இந்த வயிற்று வலி வரலாம். இதுல என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வயிற்று வலி, எரிச்சல், சாப்பிட்ட உடனே எதுக்களித்தல், வயிற்றில் வாய்வு அப்படியே வாயு ஓடக்கூடிய மாதிரியான ஒரு அறிகுறி, ஏப்பம், நெஞ்சரிச்சல், கீழ்முகமாக வாயு பிரிதல், வலித்து வலித்து மலம் கழித்தல், இந்த மாதிரி எது இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய வீட்டு வைத்தியத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஒரு 3 கிராம் போல கடுக்காய் தோலினுடைய பொடி, ஒரு 6 கிராம் விகிதம் வெல்லம், அதுக்கு 12 கிராம் நெய், மூன்றையும் சேர்த்து ஒரு விழுது போல, ஒரு பேஸ்ட் போல, களிம்பு போல செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றாக கலந்து. இதிலிருந்து நாள் ஒன்றுக்கு 3-5 கிராம் விகிதம் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை உணவுக்கு முன் உட்கொண்டு வரலாம். இதனால இந்த வயிற்று வலியில் இருந்து தீர்வு கிடைக்கும். ஆயுர்வேத மருந்துன்னு பாத்தீங்கன்னா இந்துகாந்தம் கஷாயம் என்றும் கஷாயம் கிடைக்கும். இதில் இருந்து ஒரு 15 மில்லி விகிதம் ஒரு 30 மில்லி தண்ணீரும் சேர்த்து காலை மாலை இருமுறை உணவுக்கு முன் உட்கொள்ளலாம். அவிபத்தி சூர்ணம் என்ற ஒரு சூர்ணமும் கிடைக்கும். அந்த சூர்ணத்தில் இருந்து ஒரு 1 ஸ்பூன் விகிதம் இரவு உணவுக்கு பின் உறங்க போகும் முன் உட்கொள்ளலாம். ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி காரமான உணவுகள், புளிப்பு, உப்பு, பதனச்சரக்குகள் சேர்த்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள்.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில்
3: கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, திணை, குதிரைவாளி ஆகிய 6 பயிர்களை உள்ளடக்கியதான் சிறுதானியங்கள்னு சொல்றோம்.
4: சிறுதானிய சாகுபடிக்கு செம்மண் சார்ந்த மணற்பாங்கான மண் செட் ஆகும்.
5: தமிழ்நாடு வேளாண் துறையில நுண்ணூட்ட கலவை சிறுதானியங்களுக்கு இருக்கு. பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்டம் எல்லாத்தையுமே அந்த கலவையே கொடுத்துரும்.
6: சிறுதானியங்கள் சேமிக்க கொண்டு போறப்போ அந்த அறையை வந்து சுத்தமா வச்சிட்டு இருக்கணும். ரேக் மாதிரி நம்ம செஞ்சு அதன் மேலதான் அடுக்கணும்.
7: சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம், பாரம்பரிய உணவுப் பொருட்கள் தயார் பண்ணலாம்.
2: திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ், திட்ட உதவியாளர் ப சௌத்ரி, தொழில்நுட்ப வல்லுநர்கள் மா ஐஸ்வர்யா, ப நாராயணன், த மார்கரெட் ஆகியோர் பங்கு பெறும் இந்நிகழ்ச்சி இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சி.
8: என்ன நண்பா, ரேடியோ முன்னாடி ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க,
9: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வானொலியில வானொலிக்கு 90 ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, நினைவிருக்கா இல்லையா?
8: ஏய், ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். 90 வயசானதை கொண்டாடும் விதமா நம்ம வானொலியில பல சுவாரஸ்யமான தகவல்களோட நிகழ்ச்சி வந்துட்டு இருக்காமே.
9: ஆமா, நம்ம வானொலிக்கு 90 வயசு ஆயிடுச்சுன்றது எவ்வளவு பெருமையான விஷயம். அந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான தகவல் வரப்போகுதுன்னு கேட்கணும்ல?
8: ரைட்டு, நானும் உங்க கூட சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை கேக்குறேன்.
9: வாங்க சேர்ந்து கேப்போம். கண்ணுக்கு தெரியாத காந்த குரல்,
8: 90 ஆண்டுகால ஆகாய தமிழ்,
9: சிற்றலை முதல்
8: டிஜிட்டல் அலைவரை,
9: தடையற்ற அன்பின் ஒளிப்பயணம்
8: வானொலிக்கு 90.
1: நீ ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
10: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the midday news. The headlines. Supreme Court declines to interfere with Election Commission's decision to appoint only central government employees as counting supervisors in West Bengal elections. Says choice of officials rests with the Election Commission. Repolling underway at 15 booths of 2 assembly constituencies of West Bengal. Over 55% voter turnout reported till 1 p.m. Lok Sabha Speaker reconstitutes 4 parliamentary committees for the year 2026-27.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும். தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் படம் கண்ணீராசி. ஒலிக்கும் நேரம் 2:35.

0: பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க.
3: நேரம் 2:45. தொடர்ந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி 90 வருடத்தை கடந்ததை முன்னிட்டு இயற்பியல் துறை இணை பேராசிரியர் ஆர் வானதி விஜயலட்சுமி அவர்கள் பகிரும் எண்ணங்களை கேட்கலாம்.
1: வானொலியில காலையில நாங்க அப்பா நியூஸ் கேட்டுக்கிட்டு நான் இன்று ஒரு தகவல் கேட்டுக்கிட்டே தான் கல்லூரிக்கு ரெடி ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு திரு தென்கட்சி சாமிநாதன் ஐயா பேசுகிறேன், இன்று ஒரு தகவல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோ அவசரமாக காலையில் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இல்லை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்த டைமில் அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் மெதுவாக செய்வோம், என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கறதுக்காக. அவரும் அந்த ஒரு நகைச்சுவையோடு ஒரு ஒரு தகவலை ஒரு தாட் ஃபார் த டே மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இதுவாக தான் வானொலி இருந்தது. ஸோ அதுக்கு நான் என்றென்றும் சென்னை வானொலி நிலையத்துக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்குவேன். அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்கவே முடியாத ஒன்று.
2: திரைகானத்தில் நிறைவாக ராஜரிஷி திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடிய பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசியில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருப்புவனம், மதுரை மாவட்டம் தானியமங்கலம், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி 3 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, தேக்கடி, மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு மதுரை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், காரியாப்பட்டி, வீரகனூர் அணை, ஆண்டிப்பட்டி, வரட்டுப்பள்ளம், சின்னக்கல்லாறு, ஊத்து, பொன்னமராவதி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது கடந்த 24 மணி நேரத்தில். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி 3 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, தேக்கடி, மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு மதுரை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், காரியாப்பட்டி, வீரகனூர் அணை, ஆண்டிப்பட்டி, வரட்டுப்பள்ளம், சின்னக்கல்லாறு, ஊத்து, பொன்னமராவதி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது கடந்த 24 மணி நேரத்தில். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. வேலூர் மாவட்டத்தில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை ஈரோடு, கரூர், சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் அதிக அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு ராஜஸ்தானிலிருந்து குமரி கடற்பரப்பு வரை, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், விதர்பா, தெலுங்கானா, ராயலசீமா, தமிழ்நாட்டின் உட்பகுதி வழியாக கடற்புற

மாவட்டத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை தெற்கு ஒடிஷாவை தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டை கடந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள்: புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். இறுக்கத்துடன் கூடிய சூழல் நிலவக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். வானிலை இருக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 820 கிலோஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரல் அமுதம் கேட்கலாம் நேயர்களே.

நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த

0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து தாராபுரம் சுந்தரராஜன் மனோரமா பாடியுள்ள பாடல் 1000 பொய் திரைப்படத்திற்காக.

0: பிள்ளை அம்பிகாபதி யாரை காதல் கொண்டா
1: அர்ஜுனராஜ

0: சபாஷன் லைலா.
1: ஹலோ என் சீசர்.
0: சபாஷன் லைலா.
1: ஹலோ என் சீசர்.
0: தமிழ் விடு தூது முன்னாளில், கிளி விடு தூது பின்னாளில்,
1: நாய் விடு தூது.

0: நன்பாடு கொண்டாட்டம் என் கையில் ஒரு லட்சம் நான் இப்போது ராணி அல்லவா.
1: திரைக்காலத்தில் தொடர்ந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல் அக்கா தங்கை திரைப்படத்திற்காக.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

ஒலித்த குரல்கள் எஸ் வி பாலசுப்ரமணியம், பி சுசிலா. சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக. இனி நான்கு கில்லாடிகள் திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இனி இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு

0: இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் க. மதுருமணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஏ. ஷபானா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் ஜே. அருள்தாசன் அவர்கள். 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 இசைப்பெட்டகம் வைகல் எஸ். ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கோயம்புத்தூர் பி. தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி. ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, என். கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல் பாவனா ஐயர் அவர்களின் பாட்டு, ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி. நெல்லையப்பன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன். 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி, மாம வாஷ்ரித நிர்ஜர ராகம் பவப்பிரியா ஆதித்தாளம் சுவாதி திருநாள் கிருத்தி, ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ். வர்ஷினி விஸ்ருதி கிரீஷ் அவர்கள். பகுதி 1, 2:55 வானிலை, 3 வசந்தம் கிரியேஷன்ஸின் நான் பேச, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி. நெல்லையப்பன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன். 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி, மாம வாஷ்ரித நிர்ஜர ராகம் பவப்பிரியா ஆதித்தாளம் சுவாதி திருநாள் கிருத்தி, ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவர்கள் எஸ். வர்ஷினி விஸ்ருதி கிரீஷ் அவர்கள். பகுதி 1, 2:55 வானிலை, 3 வசந்தம் கிரியேஷன்ஸின் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம், நடித்துள்ளவர்கள் ஆனந்த் பாபு, மோகினி, விவேக், ஆர். சுந்தர்ராஜன், வினு சக்கரவர்த்தி ஆகியோருடன் பலர், இசை சிற்பி, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன், வானொலி வடிவம் வி. குமார். 4 ஆட்கொண்டார் நாடகம், எழுதியவர் முனைவர் பி. ஆறுமுகம் அவர்கள், நடிப்பு கம்பர் ஜெயராமன், ஹேரான் ராமசாமி, செந்தாமரை மன்னை ஜெயராமன், டி. எஸ். லலிதா, ஏ. ராமசாமி, வி. வீரமாள், எஸ். சந்தானம், டி. என். மங்களம் ஆகியோர், பாடல்கள் எஸ். சித்ரா, நெல்லை ஏ. சுப்பிரமணியன், அமைப்பு வி. சக்கரவர்த்தி. 5 குட்டீஸ் நேரம், 5:30 கிராமிய தென்றல், 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி. மணிகண்டன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகள வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ். மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகள வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். In West Bengal, repolling was held today at 15 booths in South 24 Parganas district. These include 11 booths in Ograhat Pashchim and 4 in Diamond Harbour constituency. 72.43% voting was recorded till 3 p.m. Polling has remained largely peaceful across the 2 assembly segments. The repolling was ordered by the Election Commission on the basis of reports received from the concerned returning officers and observers.

வந்தியத்தேவனுக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கும் இடையே திடீரென்று வாட்போர் மூண்டது. இடையிடையே வந்தியத்தேவனுடைய கண்கள் சுற்றிலும் பெருகி வந்த வீரர் கூட்டத்தை

0: தேவன் அதற்கு ஏதோ சமாதானம் சொல்ல ஆரம்பித்தான். அதற்குள் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியும் பார்த்திபேந்திரனும் அவர்களை நெருங்கி வந்து விட்டார்கள். இளவரசே, இந்த பிள்ளையை நான் தான் தங்களிடம் அனுப்பினேன். இவன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டு விட்டானா? கொஞ்ச நேரம் கதிகலங்கி போய்விட்டோம் என்றார். ஆம் தளபதி, இவருடைய ஏச்சை என்னால் பொறுக்க முடியவில்லை. இலங்கையில் யுத்தம் நடக்கிறது என்றார்களே, யுத்தம் எங்கே, யுத்தம் எங்கே என்று கேட்டு என்னை துளைத்து விட்டார். இதோ யுத்தம் என்று காட்டினேன். இவ்வாறு இளவரசர் கூறியதும் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் மறுபடியும் ஆரவாரம் செய்தார்கள். சேனாதிபதி வந்தியத்தேவனுடைய அருகில் வந்து அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். அப்பனே, இம்மாதிரி கத்திச்சண்டை பார்த்து எத்தனையோ நாளாயிற்று. இளவரசருக்கு சரியான துணைவன் நீ. சில சமயம் அவருக்கு இப்படித்தான் திடீர் திடீர் என்று தோல் தினவு எடுக்கும். குஞ்சரமல்லன் என்று பெயர் பெற்ற பராந்தக சக்கரவர்த்தியின் வம்சத்தில் பிறந்தவர் அல்லவா? அவருடன் நேருக்கு நேர் நின்று சண்டை பிடிக்க முடியாதவர்கள் அவருடன் நெடுநாள் சிநேகமாயிருக்க முடியாது என்றார். இதற்குள் இளவரசர் பார்த்திபேந்திர பல்லவரின் சமீபமாகச் சென்று, ஐயா, தாங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். தங்களை சந்திப்பதற்காகவே விரைந்து வந்தேன். காஞ்சியில் தமையனார் சௌக்கியமா? என் பாட்டனார் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார்.
1: தமையனாரும் பாட்டனாரும் தங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இலங்கைக்கு வந்து தங்களை கண்டுபிடிப்பதற்கே 4-5 தினங்களாகிவிட்டன. இனி ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை என்று பார்த்திபேந்திரன் கூறுவதற்குள் இளவரசர், முக்கிய காரியமாக இல்லாவிட்டால் தாங்களே புறப்பட்டு வருவீர்களா? இனி ஒரு கணமும் தாமதிக்க வேண்டியதில்லை. இப்போதே செய்தியை தெரிவிக்க வேணும் என்றார். இந்த சமயம் அவர்கள் சமீபத்தில் வந்த சேனாதிபதி பெரிய வேளார்,
2: நடுச்சாலையில் இத்தனை பேருக்கு நடுவிலே ஒன்றும் பேச முடியாது. அதோ ஒரு பாழும் மண்டபம் தெரிகிறதே, அங்கே போகலாம். நல்ல வேளையாக இந்த இலங்கையிலே பாழும் மண்டபத்துக்கு குறைவு கிடையாது என்றார். சாலைக்கு அப்பால் கொஞ்ச தூரத்திலிருந்து பாழும் மண்டபத்தை நோக்கி அனைவரும் போனார்கள். போகும்போது வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை நெருங்கி, இது என்ன இளவரசர் இப்படி செய்கிறார்? அன்று திடீரென்று குத்துச்சண்டை போட்டார், இன்று கத்திச்சண்டையில் இறங்கினார். சொல்லிவிட்டாவது சண்டையை ஆரம்பிக்க கூடாதா? இளவரசருடைய சிநேகம் மிகவும் ஆபத்தாயிருக்கும் போலிருக்கிறதே என்றான்.
1: இளவரசர் இதை கேட்டுக்கொண்டமும் தாமதிப்பதற்கில்லை என்று பார்த்திபேந்திரன் கூறுவதற்குள் இளவரசர்,
0: முக்கிய காரியமாக இல்லாவிட்டால் தாங்களே புறப்பட்டு வருவீர்களா? இனி ஒரு கணமும் தாமதிக்க வேண்டியதில்லை. இப்போதே செய்தியை தெரிவிக்க வேணும் என்றார். இந்த சமயம் அவர்கள் சமீபத்தில் வந்த சேனாதிபதி பெரிய வேளார்,
2: நடுச்சாலையில் இத்தனை பேருக்கு நடுவிலே ஒன்றும் பேச முடியாது. அதோ ஒரு பாழும் மண்டபம் தெரிகிறதே, அங்கே போகலாம். நல்ல வேளையாக இந்த இலங்கையிலே பாழும் மண்டபத்துக்கு குறைவு கிடையாது என்றார்.
0: சாலைக்கு அப்பால் கொஞ்ச தூரத்திலிருந்து பாழும் மண்டபத்தை நோக்கி அனைவரும் போனார்கள். போகும்போது வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை நெருங்கி,
2: இது என்ன இளவரசர் இப்படி செய்கிறார்? அன்று திடீரென்று குத்துச்சண்டை போட்டார், இன்று கத்திச்சண்டையில் இறங்கினார். சொல்லிவிட்டாவது சண்டையை ஆரம்பிக்க கூடாதா? இளவரசருடைய சிநேகம் மிகவும் ஆபத்தாயிருக்கும் போலிருக்கிறதே என்றான்.
0: இளவரசர் இதை கேட்டுக்கொண்டே அவர்கள் பக்கத்தில் வந்துவிட்டார். ஆமையா, என்னுடைய சிநேகம் மிகவும் ஆபத்தானதுதான். நேற்றிரவே அது உமக்கு தெரிந்திருக்குமே. ஆபத்துக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டுமானால் நான் இருக்கும் இடத்திலிருந்து குறைந்தது 10 காத தூரத்தில் இருக்க வேண்டும் என்றார்.
2: இளவரசே, அதற்காக நான் சொல்லவில்லை. தங்கள் பக்கத்திலிருந்து எந்தவித ஆபத்துக்கும் உட்படுவதற்கு நான் சித்தம். ஆனால் இப்படி நீங்கள் திடீர் திடீர் என்று.
0: இப்போது வீர வைஷ்ணவன் குறுக்கிட்டு,
3: இது தெரியவில்லையா தம்பி உனக்கு? எதிரே வருகிறவர்கள் யார் என்று தெரிந்து அதற்கு தக்கபடி காரியம் செய்வதற்காக இளவரசர் இந்த உபாயத்தை கையாண்டார். வருகிறவர்கள் யாராயிருந்தாலும் கத்திச்சண்டையை கண்டால் கொஞ்சம் நின்று பார்ப்பார்கள் அல்லவா
0: என்றான். இளவரசர், திருமலை சொல்வதும் சரிதான். என்னுடைய ஜாதக விசேஷமும் ஒன்று இருக்கிறது. என்னுடன் யாராவது சிநேகமாயிருந்தால் அவர்களுக்கு மற்றவர்களின் அசூயையும் பகைமையும் நிச்சயம் சித்திக்கும். அதற்காக நான் யாருடைய சிநேகிதத்தையாவது விரும்பினால் அவர்களுடன் அடிக்கடி சண்டை பிடிப்பது வழக்கம். இதை பொருட்படுத்தாதவர்கள்தான் என்னுடைய சிநேகிதர்களாக இருக்க முடியும் என்றார்.
2: அப்படியானால் சரி, இனிமேல் தாங்கள் சண்டையை ஆரம்பிப்பதற்கு காத்திராமல் நானே ஆரம்பித்து விடுகிறேன். இளவரசே, தங்களுக்கு செய்தி கொண்டு வந்த நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல மறந்துவிட்டேன்.
0: அதை இப்போது சொல்லிவிட விரும்புகிறேன். சொல்லியே ஆக வேண்டும். தாங்கள் கேட்க விரும்பாவிட்டால்
2: மறுபடியும் கத்தியை எடுங்கள்
0: என்றான்.

0: வந்தியத்தேவன், வேண்டாம் வேண்டாம், செய்தியை சொல்லுங்கள், கேட்கிறேன். நம்மை சுற்றி நின்ற கூட்டத்தில் ஒரு பெண் கையில் காம்புள்ள குமுத மலருடன் நின்று கொண்டிருந்தாளே, அவளுடைய கண்வீச்சுக்கு நான் தோற்றுவிட்டேன் என்று கூட தாங்கள் சொல்லவில்லையா? அந்த பெண் யார் தெரியுமா? தெரியாது. அவளை நான் நன்றாக பார்க்கவில்லை, பார்க்கும் வழக்கமும் எனக்கு கிடையாது. இளவரசே, அவள்தான் தங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினாள். சொல்ல தவறிவிட்டேன். எப்படி சொல்வது? தங்களை சந்தித்ததிலிருந்து தங்களுடன் துவந்த யுத்தம் செய்வதற்கும் தலையில் வீடு இடிந்து விடாமல் தப்புவதற்கும் சரியாக இருக்கிறதே. ஆகையால் சொல்ல சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. திடீரென்று அந்த பெண்ணை பார்த்தபோது அவள் கூறிய செய்தியை சொல்லவில்லை என்ற நினைவு வந்தது. அப்போது சிறிது அசந்து விட்டேன். அந்த சமயம் பார்த்து என் கத்தியை தட்டிவிட்டீர்கள். போகட்டும். அந்த பெண் யார்? அவள் எதற்காக எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும்? ஐயா, அவள்தான் பூங்குழலி. அழகான பெயர். ஆனால் நான் கேள்விப்பட்டதில்லை.
1: ஐயா, சமுத்திரகுமாரி என்ற பெயர் நினைவிருக்கிறதா?
0: சமுத்திரகுமாரி, சமுத்திரகுமாரி, அப்படி ஒரு பெயரும் எனக்கு நினைவில் இல்லையே. அவளை பார்த்ததாக கூட ஞாபகம் இல்லையே.
1: தயவு செய்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுக்கு நினைவில்லை என்றால் அந்த பெண்ணின் நெஞ்சு உடைந்துவிடும். கோடிக்கரையில் தாங்கள் மரக்கலம் சேருவதற்காக படகில் ஏற சுத்தமாயிருந்தீர்கள். அந்த சமயம் ஒரு பெண் தன்னந்தனியாக படகு விட்டு கொண்டு கடலிலிருந்து கரைக்கு வந்தாள். தாங்கள் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தீர்கள். அவளும் நீங்கள் எல்லோரும் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் நின்ற இடத்துக்கு சமீபமாக வந்தாள். இந்த பெண் யார் என்று தாங்கள் கலங்கரை விளக்க தலைவரை கேட்டீர்கள். அவர் இவள் என் குமாரி என்றார். தாங்கள் உடனே ஓஹோ, இவள் உமது குமாரியா, சமுத்திரகுமாரி என்றல்லவா நினைத்தேன் என்றீர்கள். அதை அந்த பெண் மறக்காமல் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணின் உதவியினால்தான் நான் கடல் கடந்து இலங்கைக்கு வர முடிந்தது.
0: நீர் சொன்ன பிறகு எனக்கும் லேசாக கொஞ்சம் நினைவுக்கு வருகிறது. ஆனால் கோடிக்கரை சமுத்திரகுமாரிக்கு இங்கே அனுராதபுரத்துக்கு சமீபத்தில் என்ன வேலை? இவர்களுடன் எதற்காக வந்திருக்கிறாள்? ஒருவேளை உம்மை தேடிக்கொண்டோ?
1: இல்லை இல்லை, அப்படி ஒரு நாளும் இராது. என்னை தேடி வர நியாயமில்லை. யாரையாவது தேடி வந்திருந்தால் அது தங்களை தேடித்தான் இருக்க வேண்டும். எதற்காக என்று எனக்கு தெரியாது.
0: இப்படி சொல்லிக் கொண்டே வந்தியத்தேவன் சற்று தூரத்தில் சேனாதிபதியின் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த பூங்குழலியை பார்த்தான். அவள் தலைகுனிந்த வண்ணம் நடந்தாள். ஆயினும் அவளுடைய கவனம் கருத்து எல்லாம் இளவரசரிடமே இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டான். சிறிது நேரத்திற்கு ஒரு தடவை அவளுடைய கடைக்கண் இளவரசரை நோக்குவதையும் அறிந்தான். அந்த சமயம் அவளை பற்றி தாங்கள் பேசுகிறோம் என்பதும் உள்ளுணர்வினால் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்படி அவள் குறிந்த தலை நிமிராமல் நடப்பதற்கு யாதொரு அவசியம் இல்லையே. அம்மம்மா, ஒரு கணமும் பார்த்த திசையை பாராமல் ஓயாமல் சலித்துக் கொண்டிருக்கும் கண்களல்லவா அவளுடைய கண்கள். மேற்கூரை இல்லாமல் வேலைப்பாடான கருங்கல் தூண்கள் மட்டும் நின்ற மண்டபத்தை அவர்கள் அடைந்தார்கள். சுற்றிலும் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்கள் அந்த மண்டபத்துக்கு ஓரளவு நிழலை அளித்தன. மண்டபத்தின் மத்தியில் ஒரு மேடான பீடமும் இருந்தது. அங்கே சென்று இளவரசரும் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் அமர்ந்தார்கள். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சற்று தள்ளி நின்றார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: வீறு கோளணி, இது அணிவகைகள்ல ஒண்ணு. வர்ணிக்கப்படுற பொருளின் சிறப்பை புலப்படுத்துற வகையில அமையும். தனது வானர்குல பெருமையை சொல்லும் போதெல்லாம் வல்லவரையன் மேற்கோளாக குறிப்பிட்ட பாடல்கள்ல இந்த அணி அமைஞ்சிருப்பதை பார்த்தோம். இப்படி ஒரு பாட்டை கேட்டுட்டு தான் உன் அதிக பிரசங்கத்தை இனியும் பொறுத்துக்க முடியாதுன்னு கோபப்படுற மாதிரி நடிச்சு வல்லவரையனை சண்டைக்கு இழுத்தார் பொன்னியின் செல்வர். வல்லத்தானின் அதிக பிரசங்கத்தனத்தை பெருசுபடுத்தி படபடத்தான் பார்த்திபேந்திரன். மாதோட்டத்திலேயே வல்லவரையனின் நகைச்சுவை உணர்வை பாராட்டி பேசின பெரிய வேளார் கையமர்த்தி அவனை அடக்கிட்டார் இல்லையா? ஏற்கனவே ஆதித்த கரிகாலனின் நன்மதிப்பை பெற்றிருக்கிற வந்தியத்தேவன் இப்ப இளவரசர் அருள்மொழி வருவரையும் அல்லவா கவர்ந்துட்டான். உள்ளூர பொறுமிக்கிட்டு இருக்கான் பார்த்திபேந்திர பல்லவன். வேடிக்கையா ஏச்சுங்கிற சொல்ல பயன்படுத்துறார் பொன்னியின் செல்வர். இதன் பொருள் பழித்தல், இகழ்தல். மகிழ்ச்சியா தன் பங்குக்கு தினவுங்கிற சொல்ல பூதி விக்ரமகேசரி நினைவுபடுத்துறார். தீவிர உந்துதல் பராந்தகரின் கொள்ளு பேரனுக்கும் இருப்பதை

சொல்லி பூரிச்சு போறார். பாராட்டு பேச்சில நேரத்தை வீணடிக்க விரும்பாத அருள்மொழிவர்மர் தமையனாரின் நெருங்கிய நண்பரும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவருமான பார்த்திபேந்திரனை வரவேற்கிறார். காஞ்சியிலிருந்து அவர் கொண்டு வந்திருக்கிற செய்திய நடுச்சாலையில கேட்க பெரிய வேளார் விரும்பல, எனவே பக்கத்தில் இருக்கிற பாழ் மண்டபத்தை நோக்கி போறாங்க. வழியில பூங்குழலியை பத்தி

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ராதா, கொஞ்சம் தண்ணி கூட. இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
2: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
1: அப்படியா? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
2: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்குட்டைய பயன்படுத்தி வாய மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
1: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
2: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தும்.
1: சூப்பர் டி. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
2: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலைய பாக்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம் டி.
1: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன் டி.
2: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.
3: திரைப்பட பாடல் கேட்கலாம். நேஹா பேசன் பாடியுள்ள பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்திற்காக.

0: சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன்டி.
1: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.
2: திரைப்பட பாடல் கேட்கலாம். நேஹா பேசன் பாடியுள்ள பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்திற்காக.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில்

0: தாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்கநிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டெரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்து
0: 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரி கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரிய தண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை

0: தமிழகத்தைச் சேர்ந்த வாளைகள் உள்ளன. இந்த நிலையில் குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12 முதல் ஜூலை 5 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அஞ்சோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன் தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 சிறுவன் இஷாங் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5 வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது மனதில் நின்றவை. ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திற்காக.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி.
1: வேலை வாய்ப்பு செய்திகள்.
2: மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலை வாய்ப்பு அறிவிப்பு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நாடு முழுவதும் துறைதோறும் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்ப உள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஸ்டோர் கிளர்க், MTS எனப்படும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஸ்டெனோகிராஃபர், பர்சனல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 3003 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்த தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் SSC.gov.in என்ற அதிகாரப்பூர்வ
1: செய்திகள்.
2: மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலை வாய்ப்பு அறிவிப்பு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நாடு முழுவதும் துறைதோறும் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்ப உள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஸ்டோர் கிளர்க், MTS எனப்படும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஸ்டெனோகிராஃபர், பர்சனல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 3003 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்த தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் SSC.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி https://ssc.gov.in. ஸ்டெனோகிராஃபர், கிரேட் 2, ஸ்டோர் கிளர்க், MTS, பர்சனல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இவை பற்றிய மேலும் விரிவான விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. MTS ஆபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் LDC போன்ற பணிகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களும், ஜூனியர் இன்ஜினியர், சயின்டிபிக் அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு பணிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு குறைந்தபட்ச வயது 18 முதல் அதிகபட்சமாக 25 வயது முடிவுற்றவர்கள் இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பில் SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் தளர்வுகள் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் கணினி வழி தேர்வு, திறன் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். SC/ST பிரிவினர், பெண்கள், முன்னாள் ராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்பிக்க கட்டணமில்லை. மற்ற விண்ணப்பதாரர்கள் 100 ரூபாய் இணையதளம் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் இந்த வேலைவாய்ப்பு பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இணையதளம் சென்று https://ssc.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று அனைத்து தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://ssc.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 4ஆம் தேதி ஆகும். அடுத்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையான CRPF 2026 ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னிக்

0: ஆண்டு டிரேட்ஸ்மேன் மற்றும் பயணியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்கள் 9195 ஆகும். கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் டிரேட்ஸ்மேன் பணிக்கு 9195, இதில் ஆண்களுக்கு 9116 பணியிடங்களும் பெண்களுக்கு 79 பணியிடங்களும் உள்ளன. கல்வி தகுதி: கான்ஸ்டபிள் ஓட்டுநர் பணிக்கு கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற விவரங்களுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கான்ஸ்டபிள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் தொடர்புடைய துறையில் 2 ஆண்டு ITI சான்றிதழ் அல்லது அனுபவம் இருக்க வேண்டும். கான்ஸ்டபிள் டிரேட்மேன் இதர பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அந்தந்த பணிகளில் வேலை தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பு: கான்ஸ்டபிள் டிரைவர் பணிக்கு 21 முதல் 27 ஆண்டுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மற்ற பணிகளுக்கு 18 முதல் 23 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசு விதிகளின்படி தளர்வுகள் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள்: கணினி வழி தேர்வு, உடற்தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், SC/ST பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் https://www.rect.crpf.gov.in இணையதளத்தில் சென்று இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 19ஆம் தேதி ஆகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: இந்திய தலைவர்களை சமாதானப்படுத்தி போர்க்கால சூழலில் இந்தியாவின் ஆதரவை பெற இங்கே அனுப்பப்பட்ட சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தன் நோக்கத்தில் வெற்றி பெற்றாராதாயே?
4: இல்லை மகனே, கிரிப்ஸ் தோல்வியுடன் தான் தன் நாடு திரும்பினான். அவன் தோல்வி அடைய வேண்டும் என்றுதானே இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில் உள்ளிட்ட பிரிட்டிஷ் தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள். காரணம் அது வெறும் கண் துடைப்புக்காக நடத்தப்பட்ட நாடகம் தானே. கிரிப்ஸ் அப்போது இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் நன்கு மதிக்கப்பட்டவன் தான். சமரச பேச்சு நடத்துவதிலும் வல்லவன் தான். நேருவின் நெருங்கிய நண்பனாகவும் இருந்தான். 1942 மார்ச் 23 தன்னுடன் இங்கிலாந்து அமைச்சரவையின் கொள்கை விளக்கங்களுடன் வந்து ரகசியமாக அவற்றை வைத்திருந்து இந்திய தலைவர்களுடன் பேசினான். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த எதுவும் இல்லாமல் போனதால் கிரிப்ஸ் தன் முயற்சியில் தோல்வியடைந்து April 12 ஏமாற்றத்துடன் இங்கிலாந்துக்கு திரும்பினான். கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியடைய பல காரணங்கள் இருந்தன. கிரிப்ஸ் திட்டம் மறைமுகமாக பாகிஸ்தானை ஆதரிக்கிறது என்று இந்து மகாசபையினர் அதை எதிர்த்தார்கள். அது காங்கிரசுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தியது என்று கூறி முஸ்லிம் லீக் எதிர்த்தது. கிரிப்ஸ் ஏற்பாடுகள் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் எதிரானவை என்று கூறி இந்திய லிபரல்கள் ஏற்க மறுத்தார்கள். பஞ்சாபில் பெரும்பான்மையாக உள்ள முஸ்லிம்கள் தனியாக பிரிந்தால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சீக்கியர்கள் பயந்ததால் ஆதரவு அளிக்கவில்லை. தங்களுக்கு போதிய பாதுகாப்பு தரப்படவில்லை என்று கூறி தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உண்மையில் பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில்

இந்த தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பிய காரணமே இந்திய அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அல்ல, போர்க்கால நெருக்கடியை சமாளிப்பதற்காக மட்டுமே. எனவே இது தோல்வியைத்தான் தழுவும் என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்டிருந்தது.

விரும்பினான். பிரிட்டிஷ் பிரதமரின் ஆதரவில்லாத போது கிறிஸ்தூது குழு தோல்வி அடைவதை தவிர வேறு வழி இல்லை. கிறிப்ஸ் தோல்வியுடன் நாடு திரும்புகிறான் என்று கேள்விப்பட்ட சர்ச்சில் அமைச்சரவை அறையில் அன்று நடனமாடிக்கொண்டே மகிழ்ச்சியுடன் சுற்றி வந்தான். கிறிப்ஸ் திடீரென வெறுங்கையுடன் இந்தியாவை விட்டு புறப்பட்டு சென்றது இந்திய தலைவர்களிடம் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு உள்நோக்கம் இருந்ததை உணர்ந்து கொண்டார்கள். அந்த நேரம் இந்தியாவின் மீது ஜப்பான் படையெடுக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருந்தது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் போரில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த பிரிட்டன் இந்தியாவை காப்பாற்றுமா என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை என்று இந்திய தலைவர்கள் நினைத்தார்கள். இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் அகன்றால் ஜப்பான் இந்தியாவை தாக்குவதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை என்று நினைத்தார்கள். எனவே காந்தியின் தலைமையில் அடுத்த ஒரு போராட்டத்தை நடத்த முடிவு செய்தார்கள். கிறிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்விக்கு பிறகு இனி இந்தியர்களின் பின்னால் ஓட முடியாது என்று இந்திய விவகார செயலர் எமெரி கூறினான். இந்த இருமாப்பு பேச்சு இந்திய தலைவர்களை ஆத்திரமடைய செய்தது. இந்தியா ஒரு நாடாக இல்லாததால் யாரிடம் அதிகாரத்தை கொடுப்பது என்று தெரியவில்லை என்று பிரிட்டிஷ் அரசு சாக்கு போக்கு கூறியது. காங்கிரஸ் தலைவர்களை இது கோபத்தில் தள்ளியது. பினாங்கு, சிங்கப்பூர், மலேயா, பர்மா ஆகியவை ஒன்றன் பின்னொன்றாக ஜப்பானிய தாக்குதலுக்கு இலக்காயின. அவற்றை பிரிட்டனால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான இந்திய அகதிகள் வெளியே. கிறிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்விக்கு பிறகு இனி இந்தியர்களின் பின்னால் ஓட முடியாது என்று இந்திய விவகார செயலர் எமெரி கூறினான். இந்த இருமாப்பு பேச்சு இந்திய தலைவர்களை ஆத்திரமடைய செய்தது. இந்தியா ஒரு நாடாக இல்லாததால் யாரிடம் அதிகாரத்தை கொடுப்பது என்று தெரியவில்லை என்று பிரிட்டிஷ் அரசு சாக்கு போக்கு கூறியது. காங்கிரஸ் தலைவர்களை இது கோபத்தில் தள்ளியது. பினாங்கு, சிங்கப்பூர், மலேயா, பர்மா ஆகியவை ஒன்றன் பின்னொன்றாக ஜப்பானிய தாக்குதலுக்கு இலக்காயின. அவற்றை பிரிட்டனால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான இந்திய அகதிகள் வெளியேறினார்கள். அதேபோல ஆங்கிலேயர்களும் அரக்கான் மலைகள் வடகிழக்கு பகுதி காட்டு வழியே வெளியேறினார்கள். இவர்கள் அனைவருமே தப்பிச் செல்ல இரண்டு வழிகள் மட்டுமே இருந்தன. ஆபத்து குறைந்த பாதுகாப்பான வழியில் ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும் வெளியேறினார்கள். ஆபத்து நிறைந்த பாதுகாப்பற்ற வழியில் இந்திய அகதிகளை செல்லுமாறு வற்புறுத்தினார்கள். இதனால் இந்திய அகதிகள் பலர் வரும் வழியிலேயே எதிரிகளின் தாக்குதலுக்கும் பசி பட்டினிக்கும் நோய்களுக்கும் இலக்காகி உயிரிழந்தார்கள். இந்திய வீரர்களுக்கும் இனப்பாகுபாடு காட்டப்பட்டது. இவற்றை அறிந்த காங்கிரஸ் தலைவர்கள் கொதித்து எழுந்தார்கள். பர்மா வரை வந்த ஜப்பானிய ராணுவம் இந்தியாவுக்குள் நுழைவதற்கான அபாயம் இருந்தது. கல்கத்தா, மட்ராஸ், விசாகப்பட்டினம் துறைமுகங்கள் ஜப்பானிய விமான தாக்குதல்களுக்கு இலக்கானவை என்று கருதப்பட்டன. மட்ராஸ் மக்களும் அதிகாரிகளும் பீதி அடைந்தார்கள். கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் நகரங்கள் கிராமங்களில் இருந்து மக்கள் வேறு இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். பிரிட்டன் செயலற்று போனது. இந்த நெருக்கடியை சமாளிக்க
வெள்ளையர்களை நாட்டை விட்டு

வெளியேற்றி இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் துணிந்தார்கள். ஏற்கனவே 1919 ரௌலட் சத்தியாகிரகம், 1920 முதல் 22 வரை ஒத்துழையாமை இயக்கம், 1930 முதல் 34 வரை சட்ட மறுப்பு இயக்கம், 1940 தனிநபர் சத்தியாகிரகம் என 4 மிக பெரும் போராட்டங்களை காங்கிரஸ் காந்தியின் தலைமையில் நடத்தியிருந்தது. இப்போது 5வது பெரும் போராட்டமாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற போராட்ட உத்தியை மக்கள் முன் வைத்தது காங்கிரஸ்.

0: நேரம் 7:10. மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ். ரகுராஜா.
1: மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை ஒத்தக்கடை வேளாண்மை கல்லூரி, மதுரை அண்ணா பல்கலைக்கழக வளாகம், தியாகராசர் பொறியியல் கல்லூரி, மதுரை கல்லூரி மற்றும் கப்பலூர் அரசு கலைக்கல்லூரி என 5 இடங்களில் நடைபெற உள்ளது. மதுரை மாவட்டத்தில் 80.52% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் மிக அதிகபட்சமாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் 87.23%, குறைந்தபட்சமாக மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 72.63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்களித்ததை உறுதி செய்யும் ஒப்புகை சீட்டு கருவிகள் ஆகியவை வாக்கு எண்ணும் மையங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பில் வைக்கப்பட்டு வரும் 4ஆம் தேதி எண்ணப்படும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க 30 படுக்கையுடன் கொண்ட வார்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மிக முக்கிய மருத்துவமனையாக விளங்கி வரும் நிலையில் இங்கு நாள்தோறும் 1000 சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மதுரை அரசு மருத்துவமனையில் 30 படுக்கையுடன் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு தயார் நிலையில் உள்ளது. மேலும் இந்த சிறப்பு வார்டில் குளிர்சாதன வசதி, குளிர்ந்த நீர், ஐஸ் கட்டிகள் மற்றும் ORS உப்பு கரைசல் போன்றவையும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி வாடிப்பட்டி உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற வட்ட சட்ட பணிக்குழு சார்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு மதுரை மாவட்டத்தில் நடத்தப்பட்டது. இந்த முகாமிற்கு தலைமை வகித்து பேசிய வட்ட சட்டப்பணிக்குழு தலைவர் திரு ராமகிருஷ்ணன், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களின் பணி உயர்வான பணி என்றும், குழந்தைகளை பராமரிப்பும் கடமையும் பொறுப்பும் பாராட்டுக்குரியது என்றும் கூறினார். ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இலவச சட்ட உதவி மையம் உள்ளது என்று கூறிய அவர், அதை பயன்படுத்தும் விழிப்புணர்வு பொதுமக்களிடத்தில் இல்லை என்றும், ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் இலவச சட்ட உதவி மையம் செயல்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்வில் பல்வேறு சட்டங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 14 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளதை முன்னிட்டு தொடர்புடைய அலுவலர்களுடனான முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு 3ஆம் தேதியன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கல்லூரி உள்ளிட்ட 14 தேர்வு மையங்களில் தேர்வு சிறப்பாகவும் முறையாகவும் நடைபெற தேவையான அனைத்து முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தடையற்ற மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து வசதிகள், மருத்துவ உதவி, அவசரகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் தேர்வு நாளன்று தேர்வர்கள் சிரமமின்றி தேர்வு மையங்களை சென்றடைய தேவையான போக்குவரத்து வசதிகள், காவல்துறை பாதுகாப்பு, தேர்வு மையங்களின் சுற்றுப்புற கண்காணிப்பு, வினாத்தாள் பாதுகாப்பு நடைமுறை

மற்றும் துறை வாரியான ஒருங்கிணைப்பு பணிகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி முடிந்த நிலையில் உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, மாங்குளம், சோழவந்தான், விக்கிரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை நெல் நடவு செய்து பூக்கும் பருவம் வரை பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் உள்ளன. இந்நிலையில் வேளாண்மை இணை இயக்குநர் திரு முருகேசன் நெற்பயிர்கள் குலை நோய் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார்.

0: தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் தல்லாகுளம் கருப்பணசாமி சன்னதி எதிரில் வெட்டிவேர் மற்றும் ஆயிரம் பொன் சப்பரங்களில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட வைகைக்கரை வந்தடைந்த கள்ளழகரை அருள்மிகு வீரராக பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க தங்க குதிரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் தல்லாகுளம் முதல் வைகை ஆறு வரை திரண்டு நின்றனர்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் எஸ் ரகுராஜா. தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட ஐந்து சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும்.

0: என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடக பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சால் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2வது கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெஹ்ரீக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர் காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.

0: அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணி செய்திகள் கேட்கலாம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்கு உள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டையைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களைவேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிக்கின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கால்நடை கொட்டையைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களைவேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிக்கின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. அன்பார்ந்த விவசாயிகளே, மக்கிய தென்னை நார்கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்வீர். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண் வாழ் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துகிறது. அம்மோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டருக்கு 5 டன் அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றாங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மட்கிய நார்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்திற்கு போதுமானது. தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்பு பயன்கள் பற்றி அறிந்து கொள்வீர். இம்மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுகள் நடுவதற்கு ஏற்றதாகும். அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண் வளத்திற்கு ஏற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதிற்கு மேற்பட்ட வேப்ப மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோகிராம் தழையை பெறலாம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி.
1: அடடா, எதிர வரது வள்ளியேதான். இப்ப என்ன செய்யறது? அவ பாக்குறதுக்குள்ள நாம எங்கேயாவது மறைஞ்சிக்கணுமே. எங்க மறைஞ்சிக்கிறது? சரி, நேரா போகாம இப்படி குறுக்கு வீதியில போயிடுவோம்.
2: செல்வி, செல்வி, அட நில்லுனா.
1: யாரு? வள்ளியா? நான் உன்னை பார்க்கவே இல்ல புள்ள.
2: ஆனா நான் உன்னை அங்கேயே பாத்துட்டேன். ஆமா, ஏன் இந்த வீதியில போயிட்டு இருக்க? உங்க வீடுதான் அப்படி நேரா போனாலே வருமே.
1: இந்த பக்கமா ஒரு வேலையா வந்த வள்ளி?
2: உனக்கு செய்தி தெரியுமா?
1: வள்ளி, எனக்கு நேரமாயிருச்சு, நான் வாரேன், பிறகு பாப்போம்.
2: அட நில்லுனா, இந்த ருக்கு எப்படி பேசுனா பாத்தியா?
1: ருக்குவுக்கும் உனக்கும் எம்புட்டும் இருக்கும் வள்ளி, அதெல்லாம் எனக்கு எதுக்கு?
2: என்ன செல்வி, பட்டும் படாம பேசுற? நான் உன்னோட தோழிதானே.
1: நீ மட்டும் இல்ல வள்ளி, ருக்குவும் என்னோட தோழிதான். ரெண்டு பேரும் பேசி பேசி ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசுபடுத்துறீங்க.
2: அடடா செல்வி, நம்ம பேசிக்கிட்டே எங்க வந்துட்டோம் பாரு.
1: ஒண்ணுமில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது.
2: நாம வேணா திரும்பி வந்த வழியே போயிடுவோமா?
1: அது ரொம்ப சுத்து வள்ளி. நாம இப்படியே போனா எங்க கழனி வந்துரும், அந்த பக்கமா போயிருவோம் வா.
2: அதுவும் சரிதான், உங்க கழனி பக்கம் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: உனக்கு ருக்குவோட போட்டி போடவே நேரம் சரியா இருக்கு, இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு?
2: என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத.
1: சரி சரி, கீழே கொஞ்சம் பாத்து நடப்புள்ள, அங்க பள்ள இருக்கு பாரு, இந்த பக்கமா வா.
2: ஆகட்டும் ஆகட்டும், இதோ உங்க கழனிக்கு வந்துட்டோமே.
1: இம்புட்டு தூரம் வந்துட்டோம், ஒரு ரெண்டு நிமிஷம் இங்க பொறுப்புள்ள, நான் பயிரெல்லாம் ஒரு பார்வை பாத்துட்டு வந்துடுறேன்.
2: நான் மட்டும் இங்க தனியா நின்னு என்ன செய்ய போறேன்? நானும் வரேன். பரவாயில்லையே, கழனிய நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்களே. இருக்கிற இடத்தையே சரியா பயன்படுத்தி நிறைய பயிருங்க போட்டிருக்கீங்க. வரகும் போட்டிருக்கீங்களா செல்வி? சொல்லவே இல்ல.
1: நான் சொல்றத நீ என்னைக்கு காது கொடுத்து கேட்டிருக்க?
2: எனக்கும் வரகு, கம்பு, சோளம்னு பயிர் போட ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க மச்சாதான் அதுக்கான சரியான தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு.
1: ஏன் வள்ளி, சிறுதானியங்களோட பயிர் பராமரிப்பு பத்தி எடுத்து சொல்லுனா சொல்ல போறேன், அதுக்கு ஏன் மச்சான குறை சொல்ற?
2: நீங்க போட்டு இருக்கிற வரகு நல்லா தல தலன்னு இருக்கிறத பார்த்தா நீங்க ஏதோ புது யுக்திகள்லாம் பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: எந்த பயிரா இருந்தாலும் துவக்கத்துல இருந்தே சரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே போலதான் புள்ள சிறுதானிய பயிர்கள்லயும். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவங்க இத பத்தி சொல்ற விவரங்களை கவனமா கேளு.
3: நமது உணவு பயன்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து சக்கரை நோய்னு சொல்றோம், ரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்கு, இதய நோய்கள் நிறைய

விதமான சத்துக்களும் இந்த சிறுதானியத்தில் நிறைய கொட்டி கிடக்குது. கார்போஹைட்ரேட் சொல்கிறோம், புரதச்சத்து சொல்கிறோம், விட்டமின் சொல்கிறோம், அதே மாதிரி மினரல்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் வந்து சிறுதானியங்களில் அதிகமாக காணப்படுது. சிறுதானியங்கள்லாம் முதல்ல என்ன, அளவில் சிறியதாக இருக்கும். ஸோ சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிறுதானியங்கள் குறுதானியங்கள்ன்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இப்போ குறுதானியங்கள்ன்ற போது மக்காச்சோளமும் சோளமும் குறுதானியங்கள் சொல்கிறோம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, அதே மாதிரி திணை, குதிரைவாளி ஆகிய ஆறு பயிர்களை உள்ளடக்கியது தான் சிறுதானியங்கள்னு சொல்கிறோம். இதில் மிக பெரும்பான்மையான சிறுதானியம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சோளம், கம்பு, கேழ்வரகு, அதே மாதிரி வந்து சாமை, மக்காச்சோளம், இதை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் மாவட்டம் சிறுதானியங்கள் பயிர் பரப்பில் அதிக இடத்த பெறுது. அதே மாதிரி மதுரையில் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மிக முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாதமலையில் சாமை பரப்பளவு அதிகம். ஒரு பயிர், அது எந்த பயிராகட்டும், நல்ல செழிப்பாக வளர்ந்து பூச்சி நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்ந்து எதிர்பார்க்குற மகசூல்னால் டெஃபினட்டாக வந்து 16 வகையான சத்துக்கள் தேவைன்னு சொல்கிறோம். அது வந்து முதல்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்கிறோம், கரிச்சத்து, அதே மாதிரி தண்ணி, காற்று, இது வந்து ஆகாயத்துலேயும் பூமியிலையும் இருந்து பயிர்கள் அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ இது இல்லாமல் முதல்நிலை சத்துக்கள் என்பிகேன்னு சொல்லி முதல்நிலை சத்துக்களை சொல்கிறோம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. ஸோ இது இல்லாமல் இரண்டாம் நிலை சத்துக்கள் இருக்குது, கால்சியம், மெக்னீசியம். இது வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து பெரிய அளவில் தேவைப்படும். அது வந்து வேர் வளர்ச்சி ஆகட்டும், நல்ல பச்சையாக வந்து பயிர் வளர்கிறதுக்கு, நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிக அளவில், அதிக குவான்டிட்டியில் தேவைப்படும். அதனால தான் முதன்மலை சத்துக்கள்னு சொல்கிறோம். இரண்டாம் நிலை சத்துக்கள் கால்சியம், மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா முதல்நிலை சத்துக்களை விட குறைச்சி தேவை, பட் இதுவும் முக்கியமாக தேவைப்படும். சிறுதானியங்களுக்கும் தனியாக ஒரு நுண்ணூட்டக்கலை வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது. ஸோ நுண்ணூட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடியில் போகிறத விட இலையில தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து பயிர் வளர்கிறதுக்கு, நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிக அளவில், அதிக குவான்டிட்டியில் தேவைப்படும். அதனால தான் முதன்மலை சத்துக்கள்னு சொல்கிறோம். இரண்டாம் நிலை சத்துக்கள் கால்சியம், மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா முதல்நிலை சத்துக்களை விட குறைச்சி தேவை, பட் இதுவும் முக்கியமாக தேவைப்படும். சிறுதானியங்களுக்கும் தனியாக ஒரு நுண்ணூட்டக்கலை வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது. ஸோ நுண்ணூட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடியில் போகிறத விட இலையில தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.

0: புரிதல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரிதலோடு நமக்கு வந்து உர பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் வந்து மண் வளத்தை வந்து பேணிக்காக்க முடியும். சரி, இது எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மண்ணில் என்ன சத்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா மண் பரிசோதனை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை பண்புகள். பல நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஊட்டச்சத்து வந்து கொடுக்குற மாதிரியான நுண்ணுயிர்கள், எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டுற மாதிரியான நுண்ணுயிர்கள், பூச்சி தாக்கம் இல்லை நோய் தாக்கத்தை வந்து தவிர்க்கிறது இல்லை அதை கட்டுப்படுத்துறதான நுண்ணுயிர்கள், இது எல்லாமே வந்து மண்ணில் இருக்குது. ஸோ இந்த எல்லா நுண்ணுயிர்களும் மண்ணில் இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து வளமாக வந்து இருக்கும். இது இல்லாமல் பயிர் சாகுபடிக்கு நம்மளால் தயாரித்து கொடுக்கக்கூடிய சில வந்து இன்புட்ஸ் வந்து இருக்குது. ஜீவாமிர்தம், தென் வந்து கனஜீவாமிர்தம், இது மட்டும் இல்லாமல் பசுந்தாள் உரம் பயிரிடுதல். ஸோ எந்த ஒரு பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறதுனா இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுந்தாள் உரம்னு சொல்லக்கூடிய தக்கப்பூண்டு, சணப்பை, கொளிஞ்சி இந்த பயிர்களை சாகுபடி செஞ்சு தென் வந்து கரெக்டாக பூ விடுற நேரத்துக்கு நம்ம வந்து மடக்கி ஓட்டி விழுது, அதுக்கப்புறம் அதை மக்கிறதுக்கு ஒரு 15 நாள் அலோவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து 2ஆம் உழவு பண்ணி நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணுறது மூலயமாவும் விவசாயம் பண்ணுற பூமியில் உயிர்ம பண்புகளை வந்து நம்ம வந்து உயர்த்த முடியும்.
1: மண் பரிசோதனை செய்யறதோட முக்கியத்துவம் இப்ப நல்லாவே புரியுது. மண்ணுக்கு தேவையான சத்துக்களை எப்படி கொடுக்கணும்னு அருமையா எடுத்து சொன்னாங்களே.

0: எந்த பயிரா இருந்தாலும் மண் வளம் ரொம்ப முக்கியமாச்சே. அந்த வகையில சிறுதானியங்களுக்கு மண் வகை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொல்றாங்க. திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் பா சௌத்ரி அவங்க.
1: ஒரு மூன்று குணாதிசயங்களால வந்து நம்ம வந்து மண் வளத்தை நம்ம சொல்றோம். இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், உயிர்ம பண்புகள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் பண்புகள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மண்ணை வந்து நாம் பார்க்கறதில் நம்ம என்ன உணரோங்கிறது தான். சிறுதானிய சாகுபடிக்கு பெரும்பாலையாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் செம்மண் சார்ந்த பூமிகள், மணற்பாங்கான மண்ணாக இருக்கணும். அப்போ வந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து சாகுபடிக்கு செட் ஆகும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் பண்புகள். ஸோ இப்போ இந்த வேதியியல் பண்புகள்னு பார்த்தோம்னா செடிகளுக்கான ஊட்டச்சத்துக்களை சரி விதத்தில் கொடுக்கறதா இருக்கணும். எல்லா ஆராய்ச்சி நிலையங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர்களுக்கு, இந்த ரகங்களுக்கு, இந்த பருவத்துக்கு இவ்வளோதான் வந்து இந்த ஊட்டச்சத்து இந்த உரம் மூலியமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அளவு இருக்குது. மணிசத்தும் சுண்ணாம்பு சத்து, கால்சியம், இந்த ரெண்டு சத்து சம்மந்தப்பட்ட உரங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால என்னாகும் அப்படின்னா மற்ற ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே வந்து செடிகளுக்கு எடுத்து விடாத மாதிரி சூழ்நிலையை வந்து உருவாக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஸோ அதுக்கு இந்த பருவத்துக்கு இந்த உரம் வந்து எவ்வளோ கொடுக்கணுங்கிற

0: சிறுதானியங்களுக்கான உழவியல் தொழில்நுட்பங்க சிலவற்றை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க இத பத்தி விரிவா எடுத்து சொல்றாங்க, கேட்டுக்க பிள்ள.
1: கம்பு வந்துட்டு நிறைய இடங்கள்ல நம்ம விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இரவை பட்டம் மானாவாரி பட்டம் ரெண்டுத்திலயுமே வந்து விவசாயிகள் போட்டுட்டு இருக்காங்க. கோ 7 கோ கம்பு 9 டிஎன்ஏயோ ஹைபிரிடு அப்புறம் வந்து ICMV 221 இந்த ரகம்லாம் இந்த கம்புல இருக்கு. கம்பு வந்து நேரடி விதைப்பும் பண்றாங்க, அப்புறம் நடவு முறையிலையும் பண்றாங்க. நடவு முறையில போடும்போது ஒரு ஹெக்டேருக்கு வந்து 7.5 சென்ட் வரைக்கும் நம்ம இந்த நாற்றங்காலுக்கு இடம் விடணும். 3 to 1.5 மீட்டர் அந்த அளவுல வந்து நாற்றுப்படுக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் 6 பாத்தியா அதை பிரிச்சு போடணும். 30 சென்டிமீட்டர் வந்து வாய்க்கால் அமைச்சு அது 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு ஆழத்துல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நல்ல தண்ணி வந்து கொண்டு போயிட்டு இந்த நாற்றை நினைச்சு விடுறதுக்கு நமக்கு ஏதுவா இருக்கும். நம்ம தமிழ்நாடு வேளாண் துறையில நுண்ணூட்ட கலவை வந்து இருக்குது. அதை வந்து ஒரு 12 கிலோ வாங்கிக்கிட்டு 50 கிலோ மணல்ல நல்லா கலந்துட்டு அதையும் நம்ம பயன்படுத்தும் போது இந்த நுண்ணூட்ட குறைபாட்டிலிருந்து பயிர் வந்து பாதுகாக்கப்படும். அதே சமயம் மகசூலும் அதிகரிக்கும். திணைப்பயிர் பொறுத்த வரைக்கும் மானாவாரி இரவை இது ரெண்டுத்திலயுமே இந்த திணைப்பயிரை வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. கோ 6 மற்றும் கோ 7 இந்த ரெண்டு ரகமும் திணையில இருக்கு. திணை பொறுத்த வரைக்கும் இடைவெளி வந்து 22 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை வைக்கணும். செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் வந்து வைக்கணும். கேழ்வரகு ரகம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம். கோ 9 இருக்கு, கோ 13, கோ ராகி 14 இருக்கு, TRY1 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையத்திலிருந்து ATL1 ATL2 இந்த ரெண்டு ரகமுமே வந்து இரவை மானாவாரிக்கு ரொம்ப நல்லா வரக்கூடிய ரகங்கள். ராகி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நேரடி விதைப்பு பண்றதை விட நாற்றங்கால் வச்சு நடவு செய்யும் போது நல்ல ஒரு மகசூல் வந்து எடுக்கலாம். கரீஃப் பருவத்துக்கு ஏற்ற சோள ரகம்னு பார்த்தோம்னா கேட்டால் அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு. அப்புறம் கோ சொர்க்கம் 28 ஒன்று இருக்கு, டிஎன்ஏயோ சொர்க்கம் ஹைபிரிட் கோ 5 அப்படின்னு ஒன்று இருக்கு, BSR1 ஒன்று இருக்கு. இது இல்லாம ரபி பருவத்துக்கு போகும்போது கேட்டால் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்கு. அது இல்லாம கோ சொர்க்கம் 28

0: போது எப்படி ஒருங்கிணைந்த முறையில பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க. திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவங்க.
1: சிறுதானியங்கள் சேமிப்புல நிறைய நம்ம இழப்பை சந்திச்சிடுறோம். அதனால சேமிப்புல வரக்கூடிய இழப்புகளை வந்து தவிர்க்கிறதுக்கு கூடுமான வரை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு எடுத்துக்கணும். ஒரு பூச்சி தான் இருக்குது, ரெண்டு தான் இருக்குன்றத நம்ம சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்காமல் அதுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு கையாளணும். ஸோ அதற்கு சேமிப்பு கிடங்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்ச தானியங்களோ இல்லாட்டி மற்ற பொருட்களையோ வந்து சிறுதானியங்களில் 8-10% அளவுக்கு வந்து நல்லா உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சேமிப்புக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி சேமிப்பு கிடங்குக்குள்ளே இல்லை சேமிக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போகிறப்போ கண்டிப்பாக அந்த அறையை வந்து சுத்தமாக வந்து வச்சுட்டு இருக்கணும். பூச்சி நோய் இல்லாமல் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். மூட்டைகளை வந்து தரையில் அப்படியே எடுக்காமல் ஏதாவது மர சட்டங்களோ இல்லாட்டி மூங்கில் மூலமாக வந்துட்டு ரேக் மாதிரி நம்ம செஞ்சு சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்காமல் அதுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு கையாளணும். ஸோ அதற்கு சேமிப்பு கிடங்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்ச தானியங்களோ இல்லாட்டி மற்ற பொருட்களையோ வந்து சிறுதானியங்களில் 8-10% அளவுக்கு வந்து நல்லா உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சேமிப்புக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி சேமிப்பு கிடங்குக்குள்ளே இல்லை சேமிக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போகிறப்போ கண்டிப்பாக அந்த அறையை வந்து சுத்தமாக வந்து வச்சுட்டு இருக்கணும். பூச்சி நோய் இல்லாமல் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். மூட்டைகளை வந்து தரையில் அப்படியே எடுக்காமல் ஏதாவது மர சட்டங்களோ இல்லாட்டி மூங்கில் மூலமாக வந்துட்டு ரேக் மாதிரி நம்ம செஞ்சு அது மேலே தான் வந்துட்டு அடுக்கணும். தரையில் வந்துட்டு நேரடியாக அடுக்கக்கூடாது. அதே மாதிரி சுவர் ஓரங்களில் நம்ம மூட்டைகளை வந்துட்டு அடுக்கக்கூடாது. தானியங்களுக்காக அடுக்கக்கூடிய மூட்டைகள் பார்த்திங்கன்னா 15 எண்ணிக்கையில் மட்டும் அடுக்கணும், அதுக்கு மேலே அடுக்கக்கூடாது. நம்ம விதை சேகரிப்புக்காக வந்து அடுக்கும்போது 5 மேலே அடுக்கக்கூடாது. கிடங்கில் வந்து பழைய சாக்குகளோ இல்லாட்டி சாக்கு பைகளை வந்துட்டு பயன்படுத்தும் போது அதில் எந்த விதமான பூச்சியோ அதனுடைய பகுதிகள் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இப்போ அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நவீன முறையில் சூப்பர் கிரைண்ட் பேக்ன்ட்டு சொல்லுவாங்க, அதாவது பாலித்தீன் பை. இந்த பையை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு இந்த பூச்சி நோய்கள் வராத மாதிரி வந்துட்டு நல்ல கனமாக இருக்கும். கதிரடிக்கக்கூடிய களமும் நம்ம சேமிப்பு கிடங்கும் தூரம் தூரமாக இருக்கணும். விதைகளை வந்து சேமிக்கிறப்போ 100 விதைக்கு 1 அளவில் வந்து வேப்பங்கொட்டை தூளை வந்து சேர்த்து பயன்படுத்தும் போது அதுவும் நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஸோ இந்த விளக்கு பொறிகளை வந்து சேமிப்பு கிடங்களை வந்து நிச்சயமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்களை பயன்படுத்தக்கூடிய பொறிகள் நிறைய இருக்குது. கூம்பு வடிவ பொறி, குழாய் வடிவ பொறி, ப்ரோப் ட்ராப்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொறிகளும் வந்து நிச்சயமாக பயன்படுத்தணும். 2 பூச்சிகள் இருக்குது அப்படின்றப்போ நம்ம மேலத்தியான்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயன மருந்து 1 தண்ணிக்கு 1 அளவில் மேலே தெளிப்பு செய்யணும். ஆனால் தெளிப்பு செய்கிறப்போ மூட்டை நனையக்கூடாது, ரொம்ப மென்மையாக லேசாக வந்து நம்ம தெளிப்பு செஞ்சு போகிறப்போ பூச்சிகளை வந்துட்டு சரியான முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம்.
0: இவங்க சொன்ன பூச்சி கட்டுப்பாடு முறைகள் ரொம்ப எளிமையாகவும் இருந்தது, சுலபமாக கடைபிடிக்கிற மாதிரியும் இருந்தது. தானிய கிடங்க எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அதை எந்த முறையில் அடுக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேனே.

0: அதெல்லாம் சரி செல்வி, அறுவடை செஞ்ச பயிரை சுத்தம் செய்யணும்ல, அப்பதானே தரமான பொருளா இருக்கும்.
1: நீ சொல்றதும் சரிதான். அறுவடைக்கு பிறகு என்னென்ன தொழில்நுட்பங்களை செய்யணும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க. அந்த விவரங்களையும் கேட்டுக்க.
2: சிறுதானியங்களை கதிரடிக்கும் முறைய மூங்கில் கொம்பு மூலமாவோ இல்லைன்னா கைமுறையிலேயோ அல்லது இயந்திரங்கள் மூலமாவோ அடிக்கலாம். தட்டுகளை உடைச்சு தானியங்களை பிரிக்கணும். கையால் தட்டி பண்ணலாம். பாரம்பரிய முறையில் தானிய கதிர்களை கைகளால் தட்டி அதிலிருந்து தானியங்களை உதிர்க்கலாம். இயந்திரம் மூலமாக நாம் தானியங்களை பிரிச்செடுக்கிறதுக்கு மல்டி கிராப் ட்ரெஷருங்கிற கருவியை பயன்படுத்தி தானியங்களை கதிரிலிருந்து பிரித்தெடுப்பது ஆகும். அதன் பின்னர் சுத்தம் செய்கிறது மற்றும் உலர்த்துதல் போன்ற செயல்முறைகளை செய்யணும். அடுத்து வந்து கட்டாயம் நம்ம வந்து உலர்த்துதல் செய்யணும். தானியங்களில் ஈரப்பதத்தை குறைப்பதற்கு இயந்திரங்கள் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி உலர்த்தப்படுகிறது. சிறுதானியங்களை சேமிப்பதற்கு முக்கிய குறிப்புகள் என்னென்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பதற்கு முன் சிறுதானியங்களை நல்லா கழுவி நன்கு உலர்த்தி பின்பு சேமித்து வைக்கணும். நம்ம சேமித்து வைக்கக்கூடிய கொள்கலன் வந்து எப்படி இருக்கணும்னா, காற்று புகாததாக இருக்கணும். கண்ணாடி அல்லது உலோக கொள்கலன்களை பயன்படுத்தலாம். சேமிப்பு இடம் குளிர்ச்சியான இருண்ட மற்றும் வறண்ட இடமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தேவையில்லாத பூச்சி தொல்லைகள் வராமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல் இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம், சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். உழைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளே நம்ம நிறையவே தயார் பண்ணலாம்.
0: எல்லா விவரங்களும் ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பா சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா தயார் செய்யலாம்னு சொன்னாங்களே, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு.

0: என்ன வள்ளி, விவரங்களை கேட்டுப்பிட்டு ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிறாப்புல இருக்கு.
1: சிறுதானியங்களுக்கு சந்தையில கிடைக்கிற வரவேற்ப கேட்ட பிறகு மலைப்பால்ல இருக்கு, எந்த சிறுதானியத்தை பயிரிடலாம்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: சீக்கிரமா யோசிச்சு முடிவெடு. குறிப்பா இவங்க சொன்ன பக்குவங்களை மனசுல வச்சு பயிர் செய்.
1: கண்டிப்பா.
0: அடடா, இந்த பைகளை எடுத்துக்கிட்டு வர இன்னைக்கு மறந்துட்டாரா மச்சான்? வள்ளி, இந்த ஒரு பைய அப்படியே எங்க வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துடேன்.
1: உங்க கழனிக்கு வந்ததுக்கு என்ன வேலை வாங்குறியா?
0: அட, எடுத்துட்டு வா வள்ளி. நீ வீட்டுக்கு வந்ததும் உனக்கு சூடா கேழ்வரகு அடை போட்டு
1: தரேன். எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வரேன். நீ செய்யற கேழ்வரகு அடையும் ருசியா தான் இருக்கும்.

0: அமைப்பில் உதவி வி உஷா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளை தேடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
3: சீக்கிரமா யோசிச்சு முடிவெடு. குறிப்பா இவங்க சொன்ன பக்குவங்களை மனசுல வச்சு பயிர் செய்.
2: கண்டிப்பா.
3: அடடா, இந்த பைகளை எடுத்துக்கிட்டு வர இன்னைக்கு மறந்துட்டாரா மச்சான்? வள்ளி, இந்த ஒரு பைய அப்படியே எங்க வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துடேன்.
2: உங்க கழனிக்கு வந்ததுக்கு என்ன வேலை வாங்குறியா?
3: அட, எடுத்துக்கிட்டு வா வள்ளி. நீ வீட்டுக்கு வந்ததும் உனக்கு சூடா கேழ்வரகு அடை போட்டு
2: தரேன். எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வரேன். நீ செய்யற கேழ்வரகு அடையும் ருசியா தான் இருக்கும்.

அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலான வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையை ஒட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரசார் பாரதியின் புதிய தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை உருவாக்கியுள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் திரு ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் லெவல் கிராசிங்குகளுக்கு பதிலாக 7 சுரங்கப்பாதைகள், 3 மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன்வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாயின. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறையினர்

0: பாரு
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy.
1: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: इसी के साथ राष्ट्रीय संगीत कार्यक्रम में सिंधु सुचेतन और एचएम स्मिता का वायलिन युगल वादन संपन्न होता है। आपके साथ संगत कर रहे थे मृदंगम पर बीएस प्रशांत तथा घटम पर जी ओंकार राव।
1: विद दैट वी कंक्लूड वायलिन डुएट रिसाइटल बाय सिंधु सुचेतन एंड एचएम स्मिता इन द नेशनल प्रोग्राम ऑफ म्यूजिक। दे वर अकंपनीड ऑन मृदंगम बाय बीएस प्रशांत एंड ऑन घटम बाय जी ओंकार राव।
0: यह कार्यक्रम आकाशवाणी बेंगलुरु के स्टूडियो में रिकॉर्ड किया गया और आकाशवाणी दिल्ली के स्टूडियो से प्रसारित किया गया।
1: दिस प्रोग्राम वॉज अ कॉन्ट्रीब्यूशन ऑफ आकाशवाणी बेंगलुरु फ्रॉम द स्टूडियोज ऑफ आकाशवाणी दिल्ली।
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.5°C, பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29.5°C, பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் க. மதுரமணி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஏ. ஷபானா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 4வது பகுதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் ஜே. அருள்தாசன் அவர்கள். 8:30 திரைகாணம். 8:45

0: இளையப்பன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம். 2:40 இசை பயிற்சி. மாம வாஷ்ரித நிர்ஜர ராகம், பவப்பிரியா ஆதித்தாளம், சுவாதி திருநாள் கிருத்தி. ஆசிரியர் சீதா நாராயணன் அவர்கள். மாணவிகள் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி, கிரிஷ் அவர்கள். பகுதி 1. 2:55 வானிலை. 3 வசந்தம் கிரியேஷன்ஸின் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் ஆனந்த் பாபு, மோகினி, விவேக், ஆர் சுந்தர்ராஜன், வினு சக்கரவர்த்தி ஆகியோருடன் பலர். இசை சிற்பி. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன். வானொலி வடிவம் வி குமார். 4 ஆட்கொண்டார் நாடகம் எழுதியவர் முனைவர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு கம்பர் ஜெயராமன், ஹெரான் ராமசாமி, செந்தாமரை, மன்னை ஜெயராமன், டி எஸ் லலிதா, ஏ ராமசாமி, வி வீரம்மாள், எஸ் சந்தானம், டி என் மங்களம் ஆகியோர். பாடல்கள் எச் சித்ரா, நெல்லை ஏ சுப்பிரமணியன், அமைப்பு வி சக்கரவர்த்தி. 5 குட்டீஸ் நேரம். அரும்பாக்கம் MMDA அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். 7:10 மாவட்ட செய்திகள். 7:30 உழவர் உலகம். 8:05 9:15 திரைக்காணம். 10 ரவி வாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Navanita Adhikari. In West Bengal, nearly 90% voter turnout was recorded in the re-polling held today across 15 booths in South 24 Parganas district. These include 11 booths in Magrahat Paschim constituency and 4 in Diamond Harbour seat. Re-polling remained largely peaceful across the 2 assembly segments. The re-polling was ordered by the Election Commission on the basis of reports received from the concerned returning officers and the observers. Voting on these polling stations was held on the 29th of last month in the second phase of assembly elections. Counting of votes for the assembly elections held in West Bengal, Kerala, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry will be held on Monday. This is Akashwani, the news read by Navanita Adhikari. In West Bengal, nearly 90% voter turnout was recorded in the re-polling held today across 15 booths in South 24 Parganas district. These include 11 booths in Magrahat Paschim constituency and 4 in Diamond Harbour seat. Re-polling remained largely peaceful across the 2 assembly segments. The re-polling was ordered by the Election Commission on the basis of reports received from the concerned returning officers and the observers. Voting on these polling stations was held on the 29th of last month in the second phase of assembly elections. Counting of votes for the assembly elections held in West Bengal, Kerala, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry will be held on Monday. Voting for all 126 seats in Assam, 140 in Kerala and 30 seats in Puducherry was held on the 9th of April. Polling for all 234 assembly constituencies in Tamil Nadu and for the first phase in West Bengal covering 152 seats was held on the 23rd of April. Voting for the second phase in West Bengal took place on the 29th of last month for 142 constituencies. The Election Commission has ordered re-polling in all 285 polling stations, including auxiliary polling stations in Falta Assembly constituency of West Bengal. The Commission mentioned that there has been severe electoral offences and subversion of democratic process during the polling in a large number of polling stations in Falta Assembly constituency on Wednesday. Fresh poll will be held in all polling stations on 21st of this month from 7 to 6 p.m. Counting of votes will take place on 24th May. The Election Commission has deployed additional counting observers and police observers in West Bengal. A total of 165 additional counting observers have been assigned to assist